சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசன நீங்க.
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: தோல்வியோ வெற்றியோ எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு புதன்கிழமை, வாரத்துடைய மையப்பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் சில நேரம் நம்ம நினச்சது அப்படியே நடக்கும். அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவோம், அட நம்ம நினச்சி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில நேரம் எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் சரி தோல்விகள் மட்டும்தான் வந்துட்டுருக்கும். அப்போ உடனே என்ன நினைப்போம், ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த வார்த்தையெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் முயற்சி பண்ணியும் பலன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடுவோம், அந்த முயற்சியை கைவிட்டுருவோம். ஆனால் உண்மையிலேயே தோல்வி அப்படிங்கிறது வாழ்க்கையுடைய முடிவு கிடையாதுங்க, அது அடுத்த வெற்றிக்கான ஒரு வழிகாட்டி. நீ போட்ட எஃபர்ட் வந்து பார்த்தாலே இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடு அப்படிங்கிறத வந்துட்டு இந்த தோல்விக்கான காரணமே. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி போட்ட எஃபர்ட்டை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா தோல்விங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு வெற்றியாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச

0: வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கப்போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு பகல் நேர வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, வெப்பம் இருக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ் உங்க அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியா சத்தியான என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தாவரங்கள் வெளிவிடும் வாயு எது, தாவரங்கள் வெளிவிடும் வாயு எது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே தமிழ் நேசன் அவர்களுடைய அடி மதுரை பக்கம் போற புள்ள அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: காந்தி ஜெயந்தி மற்றும் தேசிய ரத்த தான தினத்தை முன்னிட்டு
1: சீகரம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் பலர் இணைந்து நடத்தும்
0: 20ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் மற்றும் அரசு பள்ளி சாதனை மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா
1: நடைபெறும் நாள் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை
0: நடைபெறும். இடம் வேலநத்தம் பாவடி செங்குந்த திருமண மண்டபம் ஆட்டையாம்பட்டி.
1: ரத்த தானம் செய்வோம், மனித நேயத்தை வளர்ப்போம்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதான் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மளில் பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்ட்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்ட்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்ட்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
5: எப்பட்றா, நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
6: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
7: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
8: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
9: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்ம எல்லா சமையலுக்குமே காமனாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா வெங்காயம் மட்டும்தாங்க. இந்த வெங்காயம் வந்துட்டு சாம்பார் வச்சாலும் சரி, இல்லை ஏதாவது தாளிச்சாலும் சரி, கண்டிப்பாக இந்த வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வெங்காயத்துலேயுமே வந்துட்டு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இதில் வந்துட்டு வைட்டமின் சி, வைட்டமின் B6, அதுக்கப்புறமா ஃபோலேட்டு, பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதில் இருக்குது. வெங்காயத்தில் இருக்கக்கூடிய குவர்சிட்டின் அப்படிங்கிற தாவர சேர்மங்கள் இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருக்குது. அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு எதிர்கொள்ள உதவக்கூடிய சேர்மங்களும் இதில் அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இதில் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்

அதிகமா இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அதே மாதிரி வைட்டமின் சி உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் உடலுடைய இயல்பான நோய் எதிர்ப்பு செயல்பாட்டுக்கு வந்து உதவியா இருக்குது. இது வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாம வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சில தாவர சேர்மங்கள் எலும்பு ஆரோக்கியத்துடன் தொடர்புடையதாக ஆய்வுகளில் வந்துட்டு இப்போ கண்டறியப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம வெங்காயத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மற்றும் ப்ரீபயோட்டிக் வகை சேர்மங்கள் வந்துட்டு குடல் வந்துட்டு நுண்ணுயிர்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே உதவியா இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் இரத்த சர்க்கரை மேலாண்மையில பயனுள்ளதாக இருக்கலாம். ஆனால் அது மருந்து மாற்று கிடையாது. அது வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வேணா இருக்கும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த நம்மளுடைய சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தக்காளி 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 76 ரூபாய், பெரிய வெங்காயம் 66 ரூபாய், பச்சை மிளகாய் 46 ரூபாய், கத்தரிக்காய் 36 ரூபாய், வால் கத்தரிக்காய் 36 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 35 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 35 ரூபாய், வெண்டைக்காய் 46 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 36 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 115 ரூபாய், அவரைக்காய் 120 ரூபாய், புஷவரை 120 ரூபாய், கேரட் 55 ரூபாய், பழங்களில் புவன் வாழை 50 ரூபாய், தேன்வாழை 50 ரூபாய், ரஸ்தாளி 70 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 24 ரூபாயிலிருந்து 28 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, அம்மாப்பேட்டை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வனொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய

0: போட்டி நடைபெறுகிறது.
1: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
0: நடைபெறும் இடம் சோனாவளி அப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
1: தொடர்புக்கு 9566664633.
0: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
3: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
2: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
3: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
2: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
3: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
2: ஏன், அது சாப்பிடறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
3: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
2: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
0: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மின்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ வந்துட்டு மின்சாரம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தேவைகளில் ஒன்றா மாறிடும் போல. அந்த அளவுக்கு இப்போ வந்துட்டு மின்சாரத்தோட தேவை அதிகமாக இருக்குது. ஸோ இது பார்த்தின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்மளுடைய நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி ரெண்டு இடத்துல வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா, ஆத்தூர் துணைமை நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால எம் நரசிங்கபுரம், பாரதிபுரம் தெற்கு காடு, ஆத்தூர் தெற்கு காடு, பைத்தூர் ரோடு, குடகு, கல்லாங்குத்து, பைத்தூர் குட்டை, கடம்பூர், மஞ்சினி, புங்கவாடி, வளையமாதேவி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை எதுவுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா மதியம் 2 மணிக்கு தான் வரும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான வேலையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு காலையில் 9 மணிக்குள்ளார உங்களுடைய மின்சாரம் சம்மந்தமான தேவைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை டக்குன்னு பூர்த்தி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததான் இன்னொரு இடத்துலையுமே வந்துட்டு இன்றைக்கி மின்தடையானது ஏற்பட போகுது எங்கே அப்படின்னா தும்பிப்பாடி துணைமை நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் காரணத்தினால தும்பிப்பாடி, தின்னப்பட்டி, மாட்டுக்காரன் புதூர், சின்னேரிக்காடு, பாலமேடு, வத்தியூர், டேனிஷ்பேட்டை, காஞ்சேரி, உள்கோம்பை, வடகம்பட்டி, காந்தி நகர், வாளையந்தோப்பு, முள்ளிசெட்டிப்பட்டி, சரக்கப்பிள்ளையூர், ஒட்டத்தெரு, ரெட்டியூர், வேடப்பன்காடு, புட்டியபுரம், சின்னவெள்ளையானூர், சட்டூர் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலை எல்லாத்தையுமே காலையில் 10 மணிக்குள்ளாரே முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா மதியம் 1 மணிக்கு தான் வரும். ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக மார்ட்டின் காட்டேஜருடைய மிட்டாமிராஸ் பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் ரமேஷ். ஒரு தினசா நடந்து வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்?
2: டேய், ஜிம் பாடிடா. டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். டெய்லி 10 முட்டை சாப்பிட்றேன்னா பாத்துக்கவே.
1: டெய்லி 10 முட்டையா? ஓஹோ, அப்பனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
2: முட்டையை வச்சு என்ன கேள்வி கேட்க போற? சரி கேளு.
1: இப்ப பாரு மேன், முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும்?
2: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவில் கரு இருக்கும்.
1: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ வந்துட்டு செகண்ட் டேர்ம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, அதாவது இப்போ காலாண்டு விடுமுறையில் வந்துட்டு இப்போ மாணவர்கள் இருக்காங்க. நம்ம காலாண்டு விடுமுறை முடிஞ்ச உடனே இரண்டாம் பருவம் அப்படிங்கிறது வந்துட்டு ஆரம்பிக்கும். இதுக்கான பாடத்திட்டங்கள் வந்துட்டு பாட புத்தகங்கள் இப்போ பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. இரண்டாம் பருவ பாட புத்தகங்கள் இப்போ பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. தமிழகத்தில் 1வதுலேருந்து 7ஆம் வகுப்பு வரைக்குமே 30வ கல்விமுறை வந்துட்டு செயல்பாட்டில் வந்துட்டு இருக்குது. முதல் பருவ வகுப்புகள் நிறைவடைந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் அக்டோபர் 5ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருக்குது. அப்போது இரண்டாம் பருவ பாட புத்தகம் நோட்டு புத்தகங்களை மாணவர்களுக்கு வழங்குறதுக்காக பள்ளிக்கல்வித்துறை வந்துட்டு உத்தரவிட்டிருக்காங்க. இதனால் சேலம் கல்வி மாவட்ட அந்த இது பகுதியில் வந்துட்டு 799 பள்ளிகள், தாரமங்கலம் கல்வி மாவட்டத்தில் 764 அப்படின்னு மொத்தமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய நிதி உதவி பெறக்கூடிய 1563 பள்ளிகளில் படிக்கக்கூடிய 1.16 லட்சம் மாணவ மாணவியருக்கான பாட புத்தகங்கள் பள்ளி வாரியாக பிரித்து அனுப்பக்கூடிய பணிகள் நடந்துட்டு வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இரண்டாம் பருவ பாட புத்தகங்கள் பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சு திரும்ப ரீஓபன் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு பாட புத்தகங்கள் கொடுக்க போகிறாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததான் நம்மளுடைய சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,640 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,09,120 ரூபாயாகவும் விற்பனையாகிச்சுக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 240 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,40,000 ரூபாயாகவும் விற்பனையாகிச்சுக்குது. அதே நேரத்தில் முட்டையுடைய விலை இப்போது 5.40 காசுகள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருக்குது. இப்போது தங்கத்துடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியுடைய விலையாக இருக்கட்டும் கடந்த நாட்களை விட இப்போது கொஞ்சமாக வந்துட்டு கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி தங்கத்துடைய விலை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக கம்மியாகிடுச்சு. அதே மாதிரி தான் வெள்ளியுடைய விலையுமே கடந்த நாட்களில் கொஞ்சமாக வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு, இப்போ இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ பார்க்க

இனி வரக்கூடிய நாட்களில் தங்கம் வெள்ளி மற்றும் முட்டையுடைய விலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக நரேஷ்குமாருடைய இது எங்க சைலஞ்சிலா பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க சத்யா.

0: வயலில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய சேலத்துக்கு இன்றைக்கி வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படிமா சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ பார்க்குறோம் சூரியன் வந்து பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்மளுடைய சேலத்தில் மற்ற இடங்கள், அதாவது 11 மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதில் சேலமுமே வந்துட்டு இன்க்ளூட் ஆகுது. ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உட்பட 11 மாவட்டங்களில் இன்னைக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்டங்கள்லையுமே, காரைக்கால் பகுதிகளிலையும் இன்னைக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், விழுப்புரம், கடலூர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியிலுமே இன்னைக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க நம்மளுடைய சேலத்துக்கு. அதே மாதிரி நம்மளுடைய சேலத்துக்கு அதே நேரத்தில் இன்னைக்கு காலையில் போய் நிலவரப்படி வெயில் தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்து தான் நம்ம சேலத்தில் மேட்டுமனையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 73.38 அடியாகவும் நீர் இருப்பு 40.38 TMC இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 2460 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 12400 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வெறும் 2460 கனஅடி அப்படி மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. அதாவது நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு அதே 12400 கனஅடியாக தான் இருக்குது. இப்போ நீர்வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் நீர் திறப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீருமே அடுத்தடுத்து வேகமாக வந்துட்டு குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் யாராவது ஈரோடு டு உதனாவுக்கு பயணிக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஈரோடு டு உதனா இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறதா வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. பயணிகள் கூட்ட நெரிசலை குறைக்கிறதுக்காக ஈரோட்டில் இருந்து குஜராத் மாநிலம் உதனாவுக்கு ஒரு வழி சிறப்பு ரயில் வந்துட்டு இயக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதுபடி இன்னைக்கு காலையில் 8:15 ஈரோட்டில் புறப்படக்கூடிய ரயில் திருப்பூர், போத்தனூர், பாலக்காடு, சோரனூர், கோழிக்கோடு, மங்களூர், உடுப்பி, மட்கான், ரத்னகிரி, பன்வெல், வசாய் சாலை, வாபி வழியாக வந்துட்டு மறுநாள் நைட்டு 10 மணிக்கு வந்துட்டு உதனாவை அடையுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரயிலில் ஸ்லீப்பர் வகுப்பு பெட்டி 8, 2 வகுப்பு புதுப்பெட்டி 10 அப்படின்னு சொல்லிட்டு இணைக்கப்பட்டிருக்கிறதா சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது ஈரோடு டு உதனா சிறப்பு ரயிலில் பயணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் இன்றைக்கி நம்மளுடைய சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை இந்த பகுதிகள் இடத்துலையுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. இப்போது அடுத்ததான் இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, தாவரங்கள் வெளிவிடும் வாயு எது? பகல் நேரங்களில் தாவரங்கள் வெளிவிடும் வாயு எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலில் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை

9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போ அடுத்தது உங்களுக்காக அசோக் சரணனுடைய அடியாட்டின போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்கள சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
2: காந்தி ஜெயந்தி மற்றும் தேசிய ரத்த தான தினத்தை முன்னிட்டு
3: சிகரம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் பலர் இணைந்து நடத்தும்
2: 20ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் மற்றும் அரசு பள்ளி சாதனை மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா
3: நடைபெறும் நாள் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை
2: நடைபெறும். இடம் வேலநத்தம் பாவடி செங்குந்தர் திருமண மண்டபம் ஆட்டையாம்பட்டி.
3: ரத்த தானம் செய்வோம், மனிதநேயத்தை வளர்ப்போம்.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்த

0: எனர்ஜியா மாத்தணுமா, ஜாலியா கேம் விளையாடணுமா, வாகை சோடவா சோடவா. திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
2: நீங்கள் வந்துட்டு ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்க, இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்ல அப்படிமா நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காகவே ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இப்போ ப்ளஸ் டூ முடிச்சக்கூடியவங்களுக்கு 2536 கிளார்க் பணியிடங்கள் வந்துட்டு காலியாக இருக்கிறதா அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. மத்திய அரசில் இப்போது காலி பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை எஸ்எஸ்சி தேர்வாணையம் வந்துட்டு வெளியிட்ருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, கிளார்க்கு, ஜூனியர்ஸ், செக்ரட்டரியர், அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தமாக 2536 இடங்கள் வந்துட்டு காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாவே போதும். இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 27 வயசு இருக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னும். இவங்களுக்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, அதுக்கப்புறமா ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, ஆன்லைன் டெஸ்ட், அதுக்கப்புறமா ஸ்கில் டெஸ்ட், அதுக்கப்புறமா சான்றிதழ் சரிபார்ப்பு, இந்த மூன்று முறைகள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான தேர்வு மையம் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, வேலூர், சேலம், திருநெல்வேலி ஆகிய இடங்கள் தான் வந்துட்டு தேர்வு மையங்களாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 7/10/2026 அன்னைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா ssc.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு 7/10/2026 அன்னைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்ததாக, இன்றைக்கி ஒருத்தர் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா, பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்துட்டு அள்ளிக்குட்டை பகுதியிலேருந்து அவருடைய பிறந்த நாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பாலசுப்ரமணியம். உங்களுக்கு இன்றைக்கான நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய கனவுகள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் நினைவாகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
3: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
2: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
3: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
2: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
3: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
2: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
3: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா, பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
2: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
1: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்ப உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்படின்னு அப்படின்னா, ஆர்டிஓ அலுவலகங்கள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான குறுதிரி கூட்டம் முகாம் மட்டும் நடக்க போகுது அப்படிமாதான் சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் கோட்ட அளவில் சிறப்பு குறுதிரி கூட்டங்கள் நடக்க இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி நாளைக்கு சேலம் ஆர்டிஓ அலுவலகங்கள்ல கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 8ஆம் தேதி ஆத்தூர், 15ஆம் தேதி சங்ககிரி, அக்டோபர் 22ஆம் தேதி மேட்டூர் ஆர்டிஓ அலுவலகங்கள்ல அந்தந்த ஆர்டிஓக்கள் தலைமையில் குறுதிரி கூட்டம் நடக்க இருக்குது அப்படின்னும், மாற்றுத்திறனாளிகள் ஆதார் அட்டை, மாற்றுத்திறனாளி அடையாள அட்டையோட விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட்மே உங்களுக்காக சொல்கிறதுக்காக ஒரு அப்டேட் வெயிட்டிங்கில் இருக்குங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு போது டக்குன்னு ஏதாவது வழியில் வந்துட்டு அடிபட்டுருச்சு அப்படின்னா, அந்த அடிபட்ட இடத்துல வந்துட்டு நம்ம உடனே வந்துட்டு இந்த பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பவுடர் இதெல்லாம் வைக்கிறதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயும் மஞ்சளையும் வந்துட்டு நல்லா கலந்து அதை வந்துட்டு அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் காயத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த காயம் மாறுறதுக்காக வெறும் மஞ்சள் மட்டும் வச்சோம் அப்படின்னா எரிச்சல் அதிகமாகும். ஸோ அதனால் அது கூட தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா கிருமி நாசினியாகவும் இருக்கும், அதே மாதிரி எலுமி அந்த எரிச்சல் வந்துட்டு

ஆமலும் வந்துட்டு இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது வந்து ஒரு ஹோம் ரெமெடியாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனாஃபம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய என்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேளுங்க. நாகராஜ் அவங்களோட உங்களுக்காக ஹெல்த் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள், டாக்டர்ஸுடைய அட்வைசஸ், மூத்தோருடைய ஆரோக்கிய முத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து செத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் கேளுங்க என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ள நாகராஜ் அவங்களோட. இப்போ அடுத்த இன்னைக்கான எட்டத்திற்கும் நம்குற நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, கிராமப்புற வேலைவாய்ப்பை அதிகரிப்பது சிறு தொழில்களா பெரிய நிறுவனங்களா, கிராமப்புற வேலைவாய்ப்பை அதிகரிப்பது சிறு தொழில்களா பெரிய நிறுவனங்களா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டத்திற்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்ட அந்த நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக்குமே மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தில்லிப்புடைய வாண்டட் வாய்ஸ் சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் ரமேஷ். ஒரு தினசா நடந்து வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்?
2: டேய், ஜிம் பாடிடா. டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். டெய்லி 10 முட்டை சாப்பிட்றேன்னா பாத்துக்கவே.
1: டெய்லி 10 முட்டையா? ஓஹோ, அப்பனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
2: முட்டையை வச்சு என்ன கேள்வி கேட்க போற? சரி கேளு.
1: இப்ப பாரு மேன், முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும்?
2: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவுல கரு இருக்கும்.
1: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, சேலம் பழைய பேருந்து நிலையம் போஸ் மைதானத்தில் நடைபெற்று வரக்கூடிய அரசு பொருட்காட்சி 4/10/2026 வரைக்குமே வந்துட்டு நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. சேலம் அரசு பொருட்காட்சியில் சேலம் மாநகராட்சி, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, போக்குவரத்து துறை, செய்தி மக்கள் தொடர்பு துறை, சுற்றுலாத்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, வனத்துறை, வேளாண்மை துறை, காவல்துறை, கால்நடை பராமரிப்பு துறை, மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, சமூக நலத்துறை, தோட்டக்கலைத்துறை, பொதுப்பணித்துறை, ஆவின் மகளிர் மேம்பாட்டுக் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 26 அரசு துறைகளும், 5 அரசு சார்பு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 31 துறைகளுடைய சார்பில் கண்காட்சி அரங்குகள் இடம்பெற்றிருக்குது அப்படின்னும், மேலும் சேலம் அரசு பொருட்காட்சியில் தனியார் அரங்குகள் மற்றும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமான பொழுதுபோக்கு அம்சங்கள், கலை நிகழ்ச்சிகள் ஆகியவையும் வந்துட்டு இடம்பெற்றிருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அரசுடைய திட்டங்கள் மற்றும் சாதனைகள் அடங்கிய பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய சேலம் அரசு பொருட்காட்சி 27/9/2026 வரைக்கும் நடைபெறுவதாக இருந்த நிலையில் பள்ளி காலாண்டு விடுமுறை அப்படிங்கிறதால மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் சேலம் மாநகராட்சி பொருட்காட்சியினை வந்துட்டு மென்மேலும் பார்வையிட வசதியாக வந்துட்டு இப்போ 4/10/2026 வரைக்குமே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருக்கிறதா வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, ஜெகன் அவர்கள் வந்துட்டு குகை பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கே கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஜெகன் அண்ணா. உங்களுக்கு இன்றைக்கான நாள் மாதிரியே நாளைக்கான நாள் மாதிரியே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும், நீங்கள் என்ன விஷயங்களாக அச்சீவ் பண்ண நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக பிளீஸ் விட தனானி ஆனி சாங் தான் வந்துட்டு இருக்குது. இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குமே வந்துட்டு விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காம நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, கிராமப்புற வேலைவாய்ப்பை அதிகரிப்பது சிறு தொழில்களா பெரிய நிறுவனங்களா. கிராமப்புற வேலைவாய்ப்பை அதிகரிப்பது சிறு தொழில்களா பெரிய நிறுவனங்களா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
7: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
6: எஸ் இன்னைக்கான கேள்வியை சத்திய நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, தாவரங்கள் வெளிவிடும் வாயு எது. தாவரங்கள் பகல் நேரங்களில் வெளிவிடும் வாயு எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் ஆக்சிஜன், இந்த கேள்விக்கான பதில் கார்பன் டை ஆக்சைடு. இந்த கேள்விக்கான பதில் யாராவது சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாரில் இருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூரில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தக்கா பட்டியிலிருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தக்கா பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில் இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியிலிருந்தும், புனிதவதி அக்கா பல்லப்பட்டியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ராணி அக்கா தருமபுரியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாரிமுத்து, பிரீத்தி, தனேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களோட பதிலாக பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி நானுமே இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு.

நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்க கிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து நினைந்திருங்கள் சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபினர்களை நாளை மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உலகங்களுக்கும் அருமையான காலை வணக்கம் மைடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு வரல வந்துட்டோம் பிரதீபா மற்றும் திவாகர். வணக்கம் பிரதீபா.
2: வணக்கம். வணக்கம் திவாகரண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நல்லா வெயில் அடிக்குது இல்ல?
2: ஆமா.
1: நேற்று மழையா உங்க ஏரியாலாம்?
2: இல்லண்ணா,
1: எங்க ஏரியாலாம் மழை பெஞ்சது.
2: ஜாலியா இருந்தீங்க?
1: ஆமா, நல்லா மழை பெஞ்சதுன்னு சொல்ல முடியாது. லைசான மழை திடீர்னு வந்துருச்சு, அலையா விருந்தாளிகள் மாதிரி. இன்னைக்கு மழை வந்தா நல்லா இருக்கும் நினைச்சிட்டு போய் உக்காந்து வந்துருச்சு.
2: அப்படியா?
1: இப்பெல்லாம் இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. ஆனால் நேற்று மழை பெஞ்சதுனால, எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் மழை பெஞ்சதுனால காலையெல்லாம் நல்லா ஜில்லுன்னு இருந்தது. இதே மாதிரியே பகலில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் ராத்திரின்னு வேணால் கொஞ்சம் ஈவினிங்காக வந்து மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும்.
2: ஆமாம், இங்கேயும் பெஞ்சால் நல்லா தான் இருக்கும்.
1: நல்லா தான் இருக்கும். மக்களே, உங்கள் ஊரில் மழையா இல்லையா அப்படிங்கிறது சொல்லுங்கள். இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக நானும் பிரதீபாவும் சேர்ந்து ஒரு சூப்பரான விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன விளையாட்டு பிரதீபம்?
2: என்ன விளையாட்டு அப்படின்னா, தலைகீழாக இருக்கிறத கரெக்டாக சொல்லுங்கள்.
1: தலைகீழா இருக்கிறத கரெக்டா எப்படி சொல்றது?
2: ஏன்னா நம்ம தலைகீழா கொடுக்க போறோம், அவங்க அதை ஆர்டர் பண்ணி கரெக்டா சொல்ல
1: சொல்லணும். நம்ம தலைகீழ் தான் வந்து எடுத்து பிரிச்சு பிரிச்சு கொடுப்போம், அவங்க அதை கரெக்டா சொல்லணும். எப்படி? உதாரணத்துக்கு இப்ப வந்து நான் கேட்கவா? ஓகே, சாப்பிட்டேன் காலையில இட்லி.
2: நான் இட்லி சாப்பிட்டேன் காலையில. நான் காலையில இட்லி சாப்பிட்டேன்
1: அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை, இருந்தாலும் பிரதீபா அதை போட்டுக்கிட்டாங்க. சூப்பர். இந்த மாதிரி தான் மக்களே, உங்ககிட்ட நாங்க கலந்து ஒரு சில வார்த்தைகள் கொடுப்போம், அதை நீங்கள் சீர்படுத்தி என்கிட்ட நேராக கரெக்டாக சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாட போகிறோம், தலைகீழாக சொல்லுங்கள் அப்படிங்கிற விளையாட்டோட பெயரில். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7078 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துலேருந்து பேசுகிறேங்க.
1: மாணிக்கவேல், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் அண்ணா. அண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
3: பள்ளிக்கு
1: போற
3: நான் பள்ளிக்கு போறேன்.
1: ஓகே. குடிக்கிறேன் நான் தண்ணீர்.
3: நான் தண்ணீர் குடிக்கிறேன்.
1: அற்புதமா, அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா.
3: நன்றி
1: நன்றி. மங்களவரத்துல இருந்து மாணிக்க முன்ன கால் பண்ணி வழக்கம் போல சூப்பரா விளையாண்டு அசத்திட்டாரு, ரொம்ப நன்றி. என்ன நம்ம கூட விளையாண்டதுக்கு?
2: மைடியர் நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி எங்க கூட சேர்ந்து விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787-7078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994636300.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன். பேசும் பக்கங்கள்ல இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல் இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்லேருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பு நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8.

0: சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: அண்ணே, எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலைய விடுங்கண்ணே. நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கன் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு என்ன விளையாட்டு பிரதீபா விளையாண்டு இருக்கோம்?
2: அதாவது தலைகீழா இருக்கிறத நேரா சொல்லுங்க, சரியா சொல்லுங்கன்னு வச்சுக்கலாமே. பேசாம கேம்
1: என்னதான் தலைகீழா சொல்லுங்க, நீங்க
2: கேம் பேர் பெருசா இருக்கு. நம்ம தானே தலைகீழா சொல்றோம், அவங்க எப்படி தலைகீழா சொல்லுவாங்க?
1: சரி, அப்ப சரியா சொல்லுங்க,
2: சரியா சொல்லுங்க,
1: சரியா சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் இப்ப பிரதீபா பேர் வச்சிருக்காங்க. இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறதுனா, நாங்க ஒரு வார்த்தைய சாரி ஒரு வாக்கியத்தை நாங்க கலந்து கலந்து சொல்லுவோம், அதை நீங்க அப்படியே சீர்படுத்தி நேரா சொல்லணும். இதுதான் இன்னைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அறிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாடுவோம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். சோனா பொன்மலை இணை தொகுப்பாளர்கள் சிவாகர் மற்றும் பிரதீபா இருவருக்கும் இனிய காலை வணக்கம். இருவரும் நலமாக இருக்கிறீர்களா?
2: சூப்பரா இருக்கும்னா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கிறேன். நள்ளிரவு அந்த மாதிரி இங்கே 12 மணிக்கு மேலே, 3 மணிக்கு முன்னதாக ஓரளவு மழை மோகன் வரி பெய்தது. நான் காயத்ரி மந்திரம் அதுக்காக பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்க தாராபுரத்துல கூட இல்லை, எங்க மூணாவது பேஞ்சது அப்படி சொல்லிக்கிறது.
1: சூப்பர் சூப்பரானா, சூப்பரானா. நல்ல மழைங்களா?
3: ஒரு ஒரு மழை, ஒரு உழவு.
1: ஓகே ஓகே ஓகே அண்ணா, சூப்பர் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
3: இருக்கோம்
1: தெரியுமா?
3: சரியான வாக்கியம் அமைத்தல் அப்படின்னு
1: வச்சுக்கலாம். சரியான
3: சரியான அதாவது வார்த்தைகள் அமைத்தல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
1: சரிங்கண்ணா, அந்த சரியான வார்த்தை அமைத்தல் விளையாண்டுருவோமா?
3: சொல்லுங்க.
1: ஓகேண்ணா, உங்களுக்கான முதல் மூன்று வார்த்தைகள் சொல்றேன். பள்ளிக்கு நான் போகிறேன்.
3: நான் பள்ளிக்கு போகிறேன்.
1: சூப்பரண்ணா. அடுத்து பார்க்கிறேன் நான் டிவி.
3: நான் டிவி பார்க்கிறேன்.
1: அடுத்து எழுந்தேன் காலையில் நான்.
3: காலையில் நான் எழுந்தேன்.
1: சூப்பர் சூப்பரண்ணா, அருமையா நீங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா.
3: இன்னொரு ரவுண்ட் போட்டாங்க பாக்குறாங்க.
1: இன்னொரு ரவுண்டுங்களா? இன்று பிறந்தேன் நான்.
3: நான் இன்று பிறந்தேன்.
1: ஓகேண்ணா, சூப்பரண்ணா, அருமையண்ணா.
3: இன்னும்
1: ரெண்டு சொல்லுவா. நேற்று வாங்கினேன் நான் புதிய டிரஸ். நேத்து வாங்கினேன் நான் புதிய டிரஸ். நேற்று மாலையில் நண்பர்களுடன் சென்றேன் தியேட்டருக்கு நான். நேற்று மாலையில் நண்பர்களுடன் சென்றேன் தியேட்டருக்கு
3: நான் நேற்று நண்பர்களுடன் சென்றேன்
1: தியேட்டருக்கு. நான் நேற்று மாலையில் நண்பர்களுடன் அப்படி அப்படி வரும்.
3: தியேட்டருக்கு நான் நேற்று மாலையில் நண்பர்களுடன் சென்றேன்.
1: நன்றி நன்றி அண்ணா, சூப்பர் அண்ணா.
3: கொஞ்சம் ஒண்ணு தடுமாறிட்டு பரவாயில்ல, மழை என்ன நல்லா போயிட்டு சேலத்துல இங்கேயும்
1: போயிட்டோம். சரிங்க அண்ணா, நன்றிங்க
3: அண்ணா. போய் இருவருக்கும் மிக்க நன்றிகள்.
1: நன்றி நன்றி அண்ணா, நன்றி
3: நன்றி.

திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஆதோனு நான் கால் பண்ணி சூப்பராக விளையாண்டார், ரொம்ப நன்றி. என்ன இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதிபாவுடன் உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹாவ்ராக் பிரதர்ஸோட பாட்டை கேட்டு வாங்க மக்களையே.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடமா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, சரியா சொல்லுங்க அந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு சில வார்த்தைகளை தலைகீழாக சொல்லுவோம், அதாவது வாக்கியத்தை தலைகீழாக சொல்லுவோம். நீங்கள் அந்த வாக்கியத்தை கரெக்ட் பண்ணி ஆர்டராக சரியா சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்க 9787070178 நம்பருக்கு கால் பண்ணி எங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து நீங்க ஜாலியா விளையாடலாம்.
1: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் நின்றுருக்காங்க, அவங்களோட விளையாடுவோம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கும் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க?

0: நல்லா இருக்கும் சன்னி. சிவாகருக்கு வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் பாட்டி, வணக்கம். பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
0: தெரியுமா பாட்டி? வாக்கியத்தை சீர்படுத்துங்கள்.
1: வாக்கியத்தை சீர்படுத்தணுமா?
0: ஆமா.
1: சரி, படுத்திடலாமா?
0: ஆளுக்கு ஒரு பேர் சொல்றமா?
1: ஆமா, ஆளுக்கு ஒரு பேர் சொல்றீங்க, எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது.
0: ஆமா.
1: சரி பாட்டி, விளையாண்டுருவோமா?
0: சரி பரவாயில்ல, ஏதோ சொன்னா சரி.
1: சரி பாட்டி, விளையாண்டு
0: மறந்துட போறேன். அது ஏன் பிள்ள என்ன சாட்சி போட்டேன்னு ஒரு பாட்டு வந்தது.
1: ஆமா ஆமா,
0: ஓட்டு போட்டுருங்க.
1: போட்டலாம்.
0: சிக்கு பாட்டு ஒன்று வருது, சிக்கு பாட்டுக்கு ஓட்டு போடலாமா?
1: சிக்கு பாட்டு என்ன பாட்டி? சிக்கு பாட்டுனா
0: அது கச கச்சான்னு பாடுற பாட்டு. கதைக்கு முன்னால வந்துச்சு அந்த பாட்டு.
1: கதைக்கு
0: உடப்படையில.
1: சரி பாட்டி, பாத்தரலாம். உங்களுக்கான முதல் வார்த்தை,
2: நன்றாக
1: பாடுகிறார் அவர் பாடல்.
2: நன்றாக பாடுகிறார் அவர் பாடல்.
0: கரெக்டா தான சொல்லிருக்கீங்க, அவர் நன்றாக பாடுகிறார் பாடல்.
1: அப்படிதான் வரும்.
2: ஓகே, உங்களுக்கான இரண்டாவது வாக்கியம், வேகமாக ஓடுகிறான் அவன்.
0: அவர் வேகமாக பேசுகிறார்.
2: ஓகே ஓகே பாட்டி, ஆனா நான் ஓடுகிறான் சொன்னேன்.
1: பேசுகிறார் இல்ல, ஓடுகிறார். ஓடுகிறார்,
2: மூன்றாவது வாக்கியம், விளையாடுகிறார்கள் நண்பர்கள் கிரிக்கெட்.
1: விளையாடுகிறார்கள் நண்பர்கள் கிரிக்கெட்.
0: நண்பர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள்.
1: சூப்பர் சூப்பர் பாட்டி, அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி பாட்டி.
0: ருக்குமணி
1: பாட்டி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, இது வாக்கர் மற்றும் பிரதிபாடன். உங்களுக்காக சூப்பரான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே, இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.
3: Hey, hold on.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன இருக்கும்
2: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவுல கரு இருக்கும்.
1: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
2: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, சரியா சொல்லுங்க, இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு தலைகீழான வாக்கியத்தை சொல்லுவோம், அந்த வாக்கியத்தை நீங்கள் சரி பண்ணி ஆர்டரா சொல்லணும். ஸோ இந்த கேம்ல நீங்களும் விளையாட நினைச்சீங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க 9787-707-108 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாமா? ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
3: ராகினி பேசுறேன், ஏற்காட்ல இருந்து.
1: ராகினி பாப்பா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் பாப்பா. சாப்பிட்டீங்களா? முதல் வார்த்தைகள்
2: படித்தேன் நேற்று சயின்ஸ் பாடத்தை நான் வீட்டில்.
1: எப்பா இவ்வளவு கஷ்டமாக கொடுப்பீங்க பாப்பாவுக்கு?
2: உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? படித்தேன் நான் பாடத்தை வீட்டில். இத வந்து கரெக்ட்டா சொல்லுங்க.
1: படித்தேன் நான் பாடத்தை வீட்டில்.
3: படித்தேன் நான் பாடத்தை
1: கிளாஸ்ல. அதாவது பாப்பாவை சீர்படுத்தி சொல்ல சொன்னா நம்ம சொன்னது திருப்பி சொல்லுது. ஓகே பாப்பா, உங்களுக்கு நான் வேற ஈஸியா கேக்குறேன். பிரதீபா அக்கா கேட்டதை மறந்துருங்க, அவங்களுக்கு விளையாட தெரியல. நாம விளையாடுவோமா? நான் கேட்கவா? இட்லி சாப்பிட்டேன் நான். இட்லி சாப்பிட்டேன் நான், இதை நம்ம சொன்னா எப்படி கரெக்டா சொல்லுவோம்? சூப்பர் பாப்பா. ஓகே அடுத்து கேட்கவா? வீட்டுக்கு நான் போனேன். வீட்டுக்கு நான் போனேன், இது எப்படி கரெக்டா சொல்றது?
3: வீட்டிற்கு நான் சென்றேன்.
1: அதே தான் நானும் சொன்னேன், நான் வீட்டுக்கு சென்றேன் அப்படின்னு கூட சொல்லலாம்ல. ஓகே சூப்பர் சூப்பர் பாப்பா, இருந்தாலும் செமையா ட்ரை பண்ணி செமையா அன்றைக்கி. ரொம்ப நன்றி பாப்பா.
3: நன்றி
1: நன்றி. ஏற்காட்டிலேருந்து நம்ம ராகினி பாப்பா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, நல்லா ட்ரை பண்ணிங்க பாப்பா, ரொம்ப நன்றி. இதே மாதிரி டெய்லியும் மறக்காமல் கால் பண்ணும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்களே, சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, சரியா சொல்லுங்க இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு தலைகீழான வாக்கியத்தை சொல்லுவோம், அந்த வாக்கியத்தை சீர்படுத்தி நீங்கள் சரியா சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787707108 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் நினைஞ்சிருக்கோங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் எனக்கு இணைபவர்.

0: அன்பு
1: கலை செல்வியக்கா, வணக்கம்.
0: வணக்கங்க திவாகர், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: உங்களுக்கான
1: வார்த்தைகள். ஓகே, போனேன் நேற்று நான் கடைக்கு மாலையில். போனேன் நேற்று நான் கடைக்கு மாலையில்.
0: நான் நேற்று கடைக்கு போனேன் மாலையில்.
1: சரிங்க அக்கா, அடுத்து. குடித்தேன் காலையில் காஃபி நான் வீட்டில். குடித்தேன் காலையில் காஃபி நான் வீட்டில்.
0: நான் காலையில் காஃபி குடித்தேன் வீட்டில்.
1: சூப்பர் அக்கா. அடுத்து, வாங்கினேன் காய்கறிகள் இன்று மார்க்கெட்டில் நான். வாங்கினேன் காய்கறிகள் இன்று மார்க்கெட்டில் நான். கலை செல்வியக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா சரியா சொல்லுங்கன்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஷஃபிள் பண்ணி அதாவது தலைகீழாக ஒரு வாக்கியத்தை சொல்லுவோம், அந்த வாக்கியத்தை சீர்படுத்தி நீங்கள் சரியாக சொல்லணும். இந்த கேமில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் 9787-707-8 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
2: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் திவாக, வணக்கம் பிரதீபா, எல்லோருக்கும் காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நீங்க அத சரியா சொல்லிருக்கீங்க. சரிங்க, விளையாண்டுருவோமா? ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் என்னன்னா பார்த்தேன் நேற்று நான் டிவியில் ஒரு படம், பார்த்தேன் நேற்று நான் டிவியில் ஒரு படம்,
3: பார்த்தேன்.
2: சூப்பர் அண்ணா. அடுத்து சென்றேன் குடும்பத்துடன் கோயிலுக்கு நான் காலை, சென்றேன் குடும்பத்துடன் கோயிலுக்கு நான் காலை,
3: நான் காலை கோயிலுக்கு சென்றேன்.
2: அற்புதமா, அருமையா, ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி.
2: டால்மியகாலிலிருந்து பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றியா. அன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுபா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதிபாடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்ப ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தைய பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்கள மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டுல ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டுல சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா

0: ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்குலாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
1: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
4: பிரதீபாவுடன்.
1: இன்னைக்கு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
4: சரியா சொல்லுங்கன்ற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு கலந்த மாதிரியான வாக்கியத்தை தலைகீழா சொல்லுவோம். நீங்க அந்த தலைகீழா இருக்கக்கூடிய வாக்கியத்தை சீர்படுத்தி கரெக்டா சொல்லணும். ஸோ இந்த கேம்ல நீங்களும் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787-07-107.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் பாப்பா, நான் குறுநிகள் இருந்து கஸ்தூரி பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
4: சூப்பரா இருக்கோம்னா. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நல்லா இருக்கேன்.
4: ஓகே ஓகேங்கண்ணா. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாடுறோம் தெரியுமாண்ணா?
5: அதாவது நீங்க தலைகீழா சொல்லக்கூடிய வார்த்தைகளை சரி படிச்சு சொல்லணும்.
4: ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. விளையாடலாமாண்ணா?
5: ஓ, விளையாடலாம்.
4: உங்களுக்கான முதல் வாக்கியம்,
1: உங்களுக்கான முதல் வாக்கியம், வந்தார் மாலையில் அப்பா வீட்டிற்கு வேலை முடித்து. வந்தார் மாலையில் அப்பா வீட்டிற்கு வேலை முடித்து.
5: வேலை முடித்து வீட்டிற்கு வந்தார் அப்பா.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா. அடுத்து போன் நேற்று நண்பனுடன் பேசினேன். போன் நேற்று நண்பனுடன் பேசினேன்.
5: நண்பனிடம் நேற்று போன் பேசினேன்.
4: சூப்பர், அருமையா சொன்னீங்க. உங்களுக்கான மூன்றாவது வாக்கியம், செய்தேன் இன்று வீட்டை சுத்தம் நான்.
5: இன்று வீட்டை நான் சுத்தம் செய்தேன்.
4: சூப்பர், அருமையா ஆண்டீங்க. நன்றி.
5: நன்றி
4: அண்ணா.
1: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கஸ்தூரி நான் கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. அன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
4: பிரதீபாவுடன்.
1: உங்களுக்காக அருமையான பாடல், இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான அந்த விளையாட்டை பாடலுக்கு பிறகு நம்ம விளையாடுவோம் ஒவ்வொருத்தருக்கூடையும்.

தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்க கூட பேசிட்டே இருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, சரியா சொல்லுங்க, இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, நாங்க உங்களுக்கு ஒரு கலந்த மாதிரியான ஒரு ஷஃபுளான உங்களுக்கு ஒரு வாக்கியத்தை சொல்லுவோம். அந்த வாக்கியத்தை நீங்கள் சீர்படுத்தி சரியாக சொல்லணும். ஸோ இந்த சரியாக சொல்லுங்க கேமில் நீங்களும் விளாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107-108 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பரியில் இருந்து சந்திரசேகர்.
1: வணக்கம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க பிரதீபா?
1: நான் சூப்பரா இருக்கேங்கண்ணா.
2: சூப்பரா
1: போயிட்டு இருக்கேங்கண்ணா. ஒரே வெயில், வெயில் தான், வெயில் தான்.
2: உங்களுக்கான
1: முதல் வாக்கியம், சாப்பிட்டோம் இரவு குடும்பத்துடன் டின்னர். நாங்கள் அடுத்தது, மழை போனேன் இருந்தாலும் கடைக்கு நேற்று சந்திரசேகர் ரொம்பவே சூப்பரையா அருமையா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அண்ணா, இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. மைடிய நேர்களே, நீங்களும் இதே மாதிரி விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107-108 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சரியாக சொல்லுங்கள், இந்த கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு வாக்கியத்தை சொல்லுவோம், அந்த வாக்கியத்தை நீங்கள் மாறாமல் அதாவது சீர்படுத்தி அதை அப்படியே கரெக்டாக சொன்னீங்கன்னா நீங்கள் தான் இந்த கேமோட வின்னராக இருப்பீங்க. ஸோ இந்த கேமில் விளாட்ணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா கூட. பாய்

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் ரமேஷ். ஒரு தினசா நடந்து வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்?
2: டேய், ஜிம் பாடிடா. டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். டெய்லி 10 முட்டை சாப்பிட்றேன்னா பாத்துக்கவே.
1: டெய்லி 10 முட்டையா? ஓஹோ, அப்பனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
2: முட்டையை வச்சு என்ன கேள்வி கேட்க போற? சரி கேளு.
1: இப்ப பாரு மேன், முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும்?
2: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவில் கரு இருக்கும்.
1: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: மறக்காம 107.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாமா? ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம் பிரதீபா.
6: வணக்கம் வணக்கம். உங்க பேரு, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
7: நான் கோரிமேட்ல இருந்து பேசுறேன் பிரதீபா. என் பேர் வந்து மாலதி.
6: ஓகே மாலதி, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நானும் சூப்பரா இருக்கேன். ஓகே ஓகே ஓகேங்கா. நீங்க நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமா உங்களுக்கு?
7: உங்களுக்கான
6: முதல் வாக்கியம், வந்தேன் முடிந்ததும் வீட்டிற்கு வேலை நான் உடனே.
7: வேலை முடிந்ததும் நான் வீட்டிற்கு வந்தேன்.
6: ஓகே, சூப்பரா விளாண்டீங்க. அடுத்தது, நண்பர்களுடன் சென்றோம் நேற்று பீச்சுக்கு மாலையில் நாங்கள்.
7: நேற்று மாலையில் நண்பர்களுடன் பீச்சுக்கு போயிட்டு வந்தோம்.
6: சூப்பர், அருமையா விளாண்டீங்க. அடுத்தது, வாங்கி வீட்டிற்கு காய்கறிகளை வந்தேன் மார்க்கெட்டில் நான்.
7: மார்க்கெட்ல இருந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு வந்தேன்.
6: சூப்பர் அக்கா, அருமையா விளாண்டீங்க. நன்றி
7: நன்றி
6: நன்றி நன்றி. சோ, கோரிமேட்ல இருந்து மாலதி அக்கா ரொம்பவே சூப்பரா அருமையா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா, இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. மைடியர் நேயர்களே, நீங்களும் இதே மாதிரியே விளாட நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்க. 9787707.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். நேரம் குறைவாக தான் இருக்குது, ஸோ சீக்கிரமாக கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடுங்க. இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பனித்துளியே அப்படின்ற பாடல் வந்துட்டே இருக்குது. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
5: ஒரு வாக்கியத்தை அதாவது மாத்தி மாத்தி சொல்லுவோம், நீங்க அந்த தலைகீழா இருக்கக்கூடிய வாக்கியத்தை சீர்படுத்தி சரியா சொல்லணும். சோ இந்த கேம்ல நீங்களும் விளையாண்டு மறக்காம கால் பண்ணுங்க. 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்போ நம்ம இறுதி பகுதிக்கு வந்தனால நம்ம கூட இறுதி நேரா ஒருத்தர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சூப்பரா இருக்கோம் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? தனலட்சுமி அக்கா
6: தானே?
5: ஓகே ஓகே ஓகே அக்கா, நீங்க நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னு
6: தெரியுமா?
5: ஓகே விளையாடலாமா? ஓகே, உங்களுக்கான முதல் வாக்கியம், செல்ல போகிறோம் குடும்பத்துடன் நாளை வெளியே நாங்கள் சாப்பிட. இன்னொரு டைம் கேக்குறேன்,
6: குடும்பத்துடன் நாளை நாங்கள் வெளியே செல்ல போகிறோமா?
5: இல்ல, நான் இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க. செல்ல போகிறோம் குடும்பத்துடன் நாளை வெளியே சாப்பிட நாங்கள். மழை போனேன் இருந்தாலும் கடைக்கு நேற்று
6: சென்றேன்.
5: ஓகே, அடுத்தது, வந்தேன் முடிந்ததும் வீட்டிற்கு வேலை நான் உடனே.
6: நாளை விடுந்ததும் இன்னொரு சொல்றீங்களா?
5: வந்தேன் முடிந்ததும் வீட்டிற்கு வேலை நான். தனலட்சுமி அக்கா ரொம்பவே சூப்பரா அருமையா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. ஸோ நேயர்களே, இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, அதாவது சரியாக சொல்லுங்கன்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருந்தோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு ஷஃபிளாக தான் ஒரு வாக்கியத்தை கொடுப்போம், அந்த வாக்கியத்தை வச்சு சீர்படுத்தி சரியாக நிறையா பேர் சூப்பராக ரொம்ப சூப்பராக ஜாலியாக விளையாண்டாங்க. எங்கள் கூட சேர்ந்து விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம், நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த ஷோவை பற்றின உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சோனா எஃப்எம்மோட நிலையை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். 9787-7107 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு வாகை சுடுவா கேமில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பாய் மக்களே.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காடு வளர்ப்பில் பற்றாக்குறை சுற்றுச்சூழலுக்கு பேராபத்துன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை பற்றி நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம். இந்திய காடுகளோட பரப்பை அதிகரிக்கிறதுக்கான பசுமை இந்தியா தேசிய இயக்கத்தின் இலக்குல கடந்த 10 ஆண்டுகள்ல 98% பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறதா மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை வெளிவந்திருக்கிறது. அதிர்ச்சியையும் கவலையையும் அளிக்குது. காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த 2015 December 12 சர்வதேச காலநிலை ஒப்பந்தமான பாரிஸ் உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு. இதுல 2030 250 300 கோடி டன் கார்பன் டை ஆக்சைடுக்கு இணையான கார்பனை உறிஞ்சக்கூடிய நிலை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா உறுதியளிச்சிருக்கு. இதன்படி மத்திய அரசின் பசுமை இந்தியா இயக்கத்தின் செயல் திட்டத்தின் கீழே காடுகள் அல்லாத பகுதிகளில் மரக்கன்றுகளை நடுவதன் மூலமா நாட்டின் காட்டு பகுதியை பாதுகாக்கிறது, மீட்டெடுக்கிறது, மேம்படுத்துறது போன்ற நடவடிக்கைகளை தீவிரமா முன்னெடுக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கு. காலநிலை நெருக்கடியை கட்டுப்படுத்த இந்தியா ஃபுல்லாவே 2015-16 2024-25 வரையிலான 10 14 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவுல காடுகளை வளர்க்க பசுமை இந்தியா இயக்கத்தின் கீழ இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுவரைக்கும் 34,000 ஹெக்டேர்ல மட்டுமே காடுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா CAG அறிக்கையில வெளிவந்திருக்கு. அதாவது காடு வளர்ப்புல 98% பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் ஏற்கனவே இருக்கக்கூடிய காடுகளோட தரத்தை மேம்படுத்தும் இலக்கும் 92% வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த திட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ₹40,600 crore தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்பட்ட நிலையில மத்திய அமைச்சரவை ₹2,400 crore ஒப்புதல் அளிச்சிருக்கு. அதுலயும் கடந்த 10 ₹1,149.14 crore மட்டும் விடுவிக்கப்பட்டிருக்கிறதே திட்டமிட்டபடி செயல்பட முடியாததுக்கு முக்கிய காரணம்னு சொல்லலாம். இதுக்கு இடையில இதுவரைக்கும் நடைமுறையில இருந்த 100 வேலை உறுதி திட்டம், காடு வளர்ப்பு நிதி மேலாண்மை திட்டமிடல் ஆணையம் போன்ற பிற திட்டங்களின் மூலமா நிதி பற்றாக்குறைய சமாளிக்க முயன்றப்பையும் திட்டங்கள் எல்லாமே தனித்தனி துறைகளாவே செயல்பட்டிருக்கு. பல மாநிலங்கள் ஆண்டு திட்ட அறிக்கைய உரிய காலத்துல சமர்ப்பிக்க தவறினதுனால நிலவரத்தை கணிக்க முடியாம போயிடுச்சு. இதன் விளைவா காலநிலை மாற்றத்தின் கோரமான விளைவுகள்ல இருந்து தப்பிச்சு மனித குலமும் இயற்கையும் பாதுகாப்பான எதிர்காலத்தை அடையக்கூடிய பாதையில சோதனைகளை சந்திக்க நேரிடும். இந்த ஆபத்தை தவிர்க்கக்கூடிய நடவடிக்கைகள்ல அரசு உடனடியா இறங்கணும்னு சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
2: தி சென்னை பெஸ்டிசைட்,
1: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
2: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
1: தொடர்புக்கு 9994366030.
2: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். என்னது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்ட்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்ட்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்ட்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப சூரிய ஒளி சேர்க்கையும் புரத உருவாக்கமும் எந்த மாதிரி இயல்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: நான் இதை இப்படி சொல்லும் பொழுது, நம்ம இந்த முதல் 2 படிநிலைகளுக்கு நுண்ணுயிர்கள் தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. அது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த ஊட்டச்சத்து அந்த பயிரில் இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள், அதாவது சூரிய ஒளி சேர்க்கையும் புரத உருவாக்கமும் இயல்பா நடந்துருது. நீங்க அதை ஒரு ஃபோலியர் ஸ்ப்ரேவா, அதாவது ஒரு தெளிப்பான் மூலமா இந்த ஊட்டச்சத்தை நீங்கள் கொடுத்தாலும் பயிர் அதை ஏற்றுக்கொண்டு இந்த 2 படிநிலைகளை அடையும் அப்படின்றது தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். இங்கே நுண்ணுயிர் தேவையில்லை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கணும்.

0: இந்த ஊட்டச்சத்து அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். மூன்றாவது படிநிலை லிபிட் சிந்தசிஸ்ன்னு வரும்பொழுது அதுக்கு கண்டிப்பாக நுண்ணுயிர்களுடைய உதவி தேவை. நீங்கள் இது ஒரு ஒரு தெளிப்பான் மூலமாக இந்த படிநிலையை அடைய முடியாது. மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் மூலமாக தான் இது நடக்கணும். ஸோ இது நடக்கும் பொழுது ஒரு தாவரத்திற்கு என்ன மாதிரியான மாற்றம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலை மேலே ஒரு கொழுப்பு படிவம் பரவும். இந்த வேக்சி லேயர், அதாவது மெழுகு போன்ற ஒரு ஒரு கட்டமைப்பு நம்ம இலைகள் மேலே கவனிக்கிறோம் இல்லையா, பார்க்குறோம் இல்லையா, அது எப்போ வரும் அப்படின்னா ஒரு தாவரம் இந்த மூன்றாவது படிநிலைக்கு வரும்பொழுது தான் வரும். இந்த மூன்றாவது படிநிலை வரும் பொழுது அது எப்படி தாவரத்துக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காற்றின் மூலமாக பரவும் ஒரு பூஞ்சை நோயோ இல்லை ஒரு பாக்டீரியல் நோயோ இந்த இலையின் மேலே இந்த இந்த ஒரு கோட்டிங் இந்த ஒரு மெழுகு கோட்டிங் இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் எளிதாக அந்த தாவரத்தை தாக்கக்கூடிய தன்மையை பெறும். பட் இது இந்த நுண்ணுயிர் மூலமாக அந்த தாவரத்திற்கு அதன் இலைகள் மேலே அந்த மெழுகு வருது, அதை பாதுகாக்குது அப்படின்னா இந்த பூஞ்சை நோய்களோ, அதாவது காற்றின் மூலமாக பரவும் இந்த பூஞ்சை நோய்களோ பாக்டீரியல் நோய்களோ அந்த தாவரத்தை தாக்காது அப்படின்றது தான் இந்த மூன்றாவது படிநிலை நமக்கு சொல்லும் பாடம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பயிர்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இலைகள் மேல மெழுகு கோட்டின் இல்லை அப்படின்னா எந்த மாதிரி தாக்குதல் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் வட்டாரம் குள்ளம்பட்டியிலிருந்து வெங்கடேசன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப எங்க ஏரியாவில பொறுத்த வரைக்கும் காய்கறி விவசாயமும் சாகுபடி செய்ய முடியும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க வந்து மயில் தொல்லை அதிகமா இருக்கு, அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் வந்து அரசாங்கத்துல இருந்து செஞ்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: இப்ப நம்ம சைடுல பாத்தீங்கன்னா, நம்ம தக்காளி வைக்கலாங்க, வெண்டை தக்காளி, வெண்டை, மிளகாய், கத்திரிக்காய் வைக்கலாம். ஃபாரஸ்ட் வந்து மயில் பூரா கீழே வந்துட்டீங்க. ஃபாரஸ்ட்ல தீனி இல்லாத எந்த ஊர்ல பார்த்தாலும் மயில் 50 மைல் 100 மைல் சுத்திட்டு இருக்குது. காட்டுல எந்த மாசமும் பண்ண முடியல. காட்டுல மாசத்துக்கு பண்ணா ஒரு ஆள் உட்காந்து காவல் வரைக்கும் இருக்கணும். காலையிலேயும் சாயங்காலம் ஒரு ஆள் அவசியம் காட்டுல இருக்கணும். மயில் வரும்போது பட்டாசு வரைக்கணும், அப்பதான் மயில் ஓடும். இல்லைன்னா மயில் வந்து உள்ள போந்தா காட்டுல போந்தா 20 மாசத்துக்கு பூரா தின்னுபடும். அது வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்புங்க. அதனால மயில நம்ம சுட்டாலும் மருந்து வச்சு கொண்டாலும் நம்ம விவசாயம் மாட்டிக்கலாம். அது எதுக்கு கொண்டா, ஏன் செஞ்சா, எதுக்கு பண்ணு சொல்லிட்டு அது ஒரு கேஸ் ஆகி ஃபாரஸ்ட் கூட்டு போய் அதுக்கு பெயின் போட்டு அது அகப்படுத்தாலும் பண்றாங்க. ஆனா கவர்மெண்ட் அந்த மயிலும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. அதே போல எங்க ஏரியா பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 2000 மைல் இருக்கும் ஏரியாவ, அவ்வளவு மயில் இருக்குது, ஒண்ணும் பண்ண முடியுங்க. ஆமா ஆமாங்க. இன்னைக்கு இன்னைக்கு இடம் வந்து விவசாயம் பண்றது ரொம்ப கடினமான காரியங்க. இன்னைக்கு நம்ம முதல் போட்டு செய்யறோம்னாக்கா செய்யற செலவுலாம் பாதி கூட வருமானம் வரமாட்டேங்குது. ஒண்ணு ரெண்டாவது வந்து இயற்கையினுடைய மேல் மழை இல்லை. இங்க இது மயில் இந்த குரங்கு, அதாவது பார்த்தீங்கன்னா குரங்கு தொலை பொறிச்சுங்க, ஏகப்பட்ட குரங்கு இருக்குது. காட்டுல வீட்டுல ஒரு பொருள் வைக்க முடியாது, கதவு திறந்து விட்டா போச்சு குரங்குறாங்க. மயில் தொல்லை விவசாயிகளுக்கு இந்த மாதிரி தொல்லை தாங்க அதிகம். அதனால இதெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணோம்னா, இந்த விவசாயிகளுக்கு என்னென்ன தொல்லையோ அதெல்லாம் கொஞ்சம் வனத்துறை மூலியமா அதிகாரிகள் விட்டு கூட பார்த்து அதெல்லாம் முடிச்சிட்டு போய் ஏதாவது ஒரு பக்கம் ஃபாரஸ்ட் கொஞ்சம் விட்டு விடும், கீழே வராமல் பார்த்துக்கணும். அதுக்கு உண்டான வேலையை கவர்மெண்ட் செஞ்சா விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அதனால நீங்க கேட்டீங்க, நீங்க சொன்னீங்க, நான் உண்டான எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச உண்மையை உங்ககிட்ட தகவல் சொன்னேன். ரொம்ப நன்றிங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. விவசாயிகளுக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்கு, எங்க ஏரியாவில பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஐயா வந்து சொன்னாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: என்ன இருக்கும்
3: இது கூட தெரியாதா? முட்டை நடுவுல கருவு இருக்கும்.
2: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
4: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அதான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் பாஸ்கரன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப வெள்ளையி இலைகளுக்கு அடியில அமர்ந்து என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: அடுத்ததாக வெள்ளையி. வெள்ளையானது இப்பூச்சி சுமார் 150 முட்டைகளை வட்டமாக இலைகளின் அடியில் இடும். முட்டைகள் பொறித்த பின்பு இளம் பூச்சிகள் வெளிவந்தவுடன் மெதுவாக நகர்ந்து சென்று இலைகளின் அடியில் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டுவிடும். பின்பு தன்னுடைய கூர்மையான உணவு குழால் மூலம் தொடர்ச்சியாக இவைகள் சாற்றை உறிஞ்சி சேதம் உண்டாக்கும். இது 4 பருவங்களை கடந்து கூட்டுப்புழுவாகி பின்பு வெள்ளை ஈயாக வெளியே வரும். இவ்வகை வெள்ளை ஈக்கள் மஞ்சள் நிற உடலுடன் வெண்மையான மெழுகு போன்ற வயிற்றை தாண்டிய இறக்கைகளுடன் காணப்படும். இவைகள் தொகைகளுக்கு அடியில் இருப்பதால் அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக கரும்பின் சாற்றை உறிஞ்சி குடிப்பதால் இவைகளுக்கு கீழ் உள்ள இலைகள் கரும்பூசானம் வளர்ந்து தெளிவாக தெரியும். இவற்றின் மூலம் ஒளிச்சேர்க்கை தடைபட்டு கரும்பின் மகசூல் குறையும். இவற்றின் மேலாண்மை முறைகள். இளம் புழு ஒட்டுண்ணியான என்கார்சியா ஐசக்கி அல்லது ஊன் விழுங்கிகளான கைலோகோரிஸ் நைக்ரேட்டஸ் மற்றும் ஸ்கிம்னஸ் ஆகியவற்றை இப்பூச்சி வெள்ளையை தாக்கிய வயல்களில் விடுவதன் மூலம் நாம் இப்பூச்சியை ஓரளவு கட்டுப்படுத்தலாம். மற்றும் இரசாயன பூச்சிக்கொல்லிகளான அஸ்டம்ப்ரைட், பைரோமெசிஃபன் அல்லது வேம்பின் மூலக்கூறான 5% போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றை 500 லிட்டர் நீரில் கலந்து இலைகளின் அடியில் நன்கு படுமாறு ஒட்டும் திரவம் கலந்து தெளிப்பதன் மூலம் இப்பூச்சியை நாம் கட்டுப்படுத்தலாம். இதற்கு அடுத்தபடியாக கரும்பில் செதில் பூச்சியின் தாக்குதல் இப்பொழுது வெகுவாக தென்படுகிறது. அதிக பழுப்பேறிய கருமையான வட்ட வடிவமான செதில்கள் கரும்பின் மேற்பரப்பில் அதாவது கரும்பின் கரணைகளில் காணப்படும். கரும்பின் தண்டின் மீதும் தோகை மடலின் மீதும் சில சமயம் காணப்படும்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. கரும்புல செதில் பூச்சியோட தாக்குதல் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. வாங்க பாட்டை கேட்டு வந்துருவோம்.

0: பிடி வீரன்.
1: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
2: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
3: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
4: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
3: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
4: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
3: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
4: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
1: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சேலம் மலைப்பகுதிகளில் மழை பற்றாக்குறையால் மரவெள்ளி கிழங்கு அறுவடை பாதிக்கப்பட்டிருக்கு. விளைச்சல் குறையுமோ அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் அச்சமடைகிறாங்க. சேலத்தின் மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மரவெள்ளி கிழங்கு விவசாயிகள் நடந்து வரும் அறுவடை காலத்துல சிரமங்களை சந்திச்சு வராங்க. போதிய மழை இல்லாதது, அதோட வறண்ட மண் காரணமா கிழங்குகளை வேரோட பிடுங்கிறது கடினமா இருக்கிறதோட மாவு சத்து குறைஞ்சி விளைச்சலும் குறையும் அப்படின்ற கவலையும் எழுந்திருக்கு. மரவள்ளி பெரும்பாலும் மழையை நம்பி விளையக்கூடிய கல்வராயன் மலைகள், பாச்சமலை மற்றும் கருமந்துறை பகுதிகளில் இந்த பிரச்சனை முக்கியமா பதிவாகியிருக்கு. சமவெளிகளில் அறுவடை காலம் இன்னுமே தொடங்காத நிலையில அங்க பயிரிடக்கூடிய மரவள்ளி கிழங்கு பொதுவாக ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடையில அறுவடை செய்யப்படுது. இதுல பெரும்பாலான விளைச்சல் ஜூலை மாதத்துக்கு முடிஞ்சு போயிடுது. சாகுபடி மற்றும் அறுவடை ஆகிய ரெண்டு காலகட்டங்கள்லயும் போதுமான மழை இல்லாததுனால பயிர் பாதிக்கப்பட்டு சரியான நேரத்துல அறுவடை செய்யறது கடினமாகிடுச்சு அப்படின்றதுனால விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. மரவெள்ளி கிழங்கு ஒரு நிலத்தடி பயிர் அப்படின்றதுனால அறுவடைக்கு போதுமான மண் ஈரப்பதம் தேவைப்படும். ஏன்னா ஈரமான மற்றும் தளர்வான மண்ணு கிழங்குகளை சேதப்படுத்தாம எளிதா வேரோடு பிடுங்க உதவியா இருக்கு. மழை இல்லாததுனால மலைப்பகுதிகளில் மண் வறண்டு கடினமா இருக்கிறதுனால கையால அறுவடை செய்யறது கடினமா இருக்கு. மண்ணை ஈரப்படுத்த நீர்ப்பாசனத்தை பயன்படுத்த

படுத்தக்கூடிய சமவெளிகளில் போல இல்லாமல் மலைச்சரிவுகளில் பயிரிடக்கூடிய மரவள்ளி கிழங்கு பெரும்பாலும் பருவகால மலையையே சார்ந்திருக்கு. உகந்த அறுவடை காலத்தில் அறுவடை செய்யறதுக்கு பதிலாக சிறிதளவு மலை பெயரப்ப எல்லாமே அறுவடை செய்ய வேண்டிய கட்டாயம் தங்களுக்கு ஏற்படுறதாகவும் இதன் விளைவாக அறுவடை முன்கூட்டிய அல்லது தாமதமாக நடைபெறதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க. தாமதமாக அறுவடை செய்யறது கிழங்குகளோட மாவு சத்தை குறைக்கும் அப்படின்னும், அதே சமயம் முன்கூட்டிய அறுவடை செய்யறது அதோட தரம் மற்றும் விளைச்சலை பாதிக்கும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. போதுமான மழை இல்லாததுனால மலைப்பகுதி மரவெள்ளி விவசாயிகள் சாகுபடி முதலே சிரமங்களை சந்திச்சு வராங்க. அறுவடையினப்ப மண்ணை ஈரமாக்கறதுக்கு நாங்க பாசனத்தை நம்பி இருக்க முடியாது, மழைக்காக காத்திருக்க வேண்டியிருக்கு. இந்த ஆண்டு சிறிதளவு மழை பெய்தப்பெல்லாம் விவசாயிகள் அறுவடை செய்ய வேண்டியிருக்கு. அது அறுவடையின் காலத்தையும் பயிரோட மாவுசத்து மற்றும் தரத்தையும் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரவள்ளி விவசாயி சொல்லியிருக்காங்க. மரவள்ளி கிழங்கு விவசாயிகளுக்கு மாவுசத்து ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இந்த பயிர் சேகோ பதப்படுத்தும் ஆலைகளுக்கு அனுப்பப்படுது. அங்க அதனுடைய விலை வெறும் மூளை எடையை மட்டும் கொண்டு நிர்ணயிக்கப்படாம மாவுசத்தின் அளவை கொண்டே நிர்ணயிக்கப்படுது. இந்த கிழங்குகள் புள்ளி அடிப்படையிலான அளவீட்டு முறையை பயன்படுத்தி மதிப்பிடப்படுது. இதுல பொதுவா அதிக மாவுசத்து கொண்ட கிழங்குகளுக்கு சிறந்த விலை கிடைக்குது. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: கேட்டு சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: உடம்புல வலி இருந்தா டேப்லெட் இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரியாகும். ஆனா மனசுல வலி இருந்தா யாருகிட்ட சொல்லுவோம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பேர் மனசுல எக்கச்சக்கமான வலிகள், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அப்படி அதை எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் முகங்கள் சில யார் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைக்கோ தெரபிஸ்டா இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு பேச போறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சவால்கள் இருந்தது, இன்னைக்கு சைக்கோ தெரபிஸ்டா இருக்காங்க அப்படின்னு போது இந்த இடத்துக்கு வரதுக்கான காரணம் என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் நாம அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை இன்னைக்கு சேலத்தின் முக நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேர்களே, சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்க கூட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. சோ இன்னைக்கு நம்ம கூட எந்த சிறப்பு விருந்தினர் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றத நாம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். என்னோட பேரு பானு பிரியா, ஃபவுண்டர் ஆஃப் ஹாப்பி ஹில் கவுன்சிலிங் சென்டர்.
1: மேம் வணக்கம். மேம் எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: ஓகே மேம், ஓகே மேம். மேம் இப்போ நீங்க இந்த ஹாப்பி ஹீலிங் கவுன்சிலிங் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இந்த பயணத்தை சொல்லுங்க மேம், எப்படி ஆரம்பிச்சிங்க, இதில் என்ன மாதிரியான சவால்கள் இருந்தது அதெல்லாத்தையும் சொல்லுங்க மேம்.
2: என்னோட வேலையை ரொம்ப ஈஸியாக்கிட்டீங்க. இன்ட்ரடக்ஷன் கொடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி காய்ச்சலுக்கு கால்பால் போட்டுக்கலாம், தலைவலிக்கு டோலோ போட்டுக்கலாம், மனசு வலிக்கு என்ன போகிறது என்ன மருந்து கொடுத்தாலும் அது சரியாகாது. அதே மாதிரி ஒருத்தர் காய்ச்சல்னா ஒருத்தர் டோலோ 65 இது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து இவங்களுக்கு இவ்வளோதான் மெஷர்மெண்ட்டு, இவங்களுக்கு இவ்வளோதான் மெஷர்மெண்ட்டுன்ட்டு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மனசு இருக்கும், ஒவ்வொருத்தருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரீட்மெண்ட்ஸு. குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பெரியவங்களே அக்ரெசிவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்குமே புது பலனாக நம்ம சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். பட் சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் இருக்குது, யூஸ்வலாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க விஷயங்களுக்கான அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. என்னை பற்றி சொல்லணும்னா, நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சேலம் தான். சேலம் செவ்வாப்பேட்டில் தான் பிறந்தது. அப்பா அம்மா எல்லாருமே சேலம் தான். படித்தது வந்து மூங்கப்பாடி கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். படித்து முடிச்சுட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லோரும் மாதிரி நான் சொல் விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினச்சேன். பட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தது கணேஷ் காலேஜில். படித்து முடிச்சுட்டு எல்லோரும் மாதிரி இங்கே ஒரு பிபிஓவில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ டிசிஎஸ், ஹெச்சிஎல், கேப்ஜெமினி, கடைசியாக வந்து இந்த மாதிரி எக்கச்சக்க எல்லா கம்பெனிலையுமே போய் கால் பதிச்சு ஒவ்வொரு வருஷம் வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. கடைசியில் தான் தெரிஞ்சிச்சு நான் என்ன தேடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. நான் தேடிட்டு இருக்கிறது வந்து ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து பண்ணுற ஒர்க்கு கிடையாது. எனக்கு வந்து சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து பண்ணுற ஒர்க் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ நமக்கு தான் வாய் கொடுத்துருக்காரு கடவுள், அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறப்ப தான் நிறைய பேர் என்கிட்ட பேசுனா எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட ப்ராப்ளம் சொன்னாலே நீ சொல்கிற சொல்யூஷனோ இல்லை உங்ககிட்ட பேசினாலே கொஞ்சம் எங்களுக்கு சூதிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லப்போனால் என்னோட மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் வந்து எம்எஸ்சி கவுன்சிலிங் அண்ட் சைக்கோ தெரப்பி TNOE-ல படித்தேன். படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறையா சர்டிஃபிகேஷன்ஸ் இது மூலயமா படித்தேன். அப்போ கூட எனக்கு இது வந்து ஒரு ஜாபை ஸ்டார்ட் பண்ணுங்கிற எண்ணம் இல்லை.
1: எம்எஸ்சி கவுன்சிலிங் நான் முடிச்சிட்டேன், முடிச்சதுக்கு அப்புறமேட்டும் எனக்கு இது வந்து ஒரு ஜாபாக ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த தருணத்தில் இவங்களுக்கு வந்து இந்த ஜாப் ஆரம்பிக்கணும், பிஸ்னஸாக டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது அப்படின்ற பயணத்தை எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
2: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மி.

இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம கூட எந்த சிறப்பு விருந்தினர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்கோ தெரப்பிஸ்ட்டாக இருக்கக்கூடிய பானுப்ரியா மேம் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நாம அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை எல்லாத்தையும் தொடர்ந்து அடுத்தடுத்து கேட்டுக்கலாம். பானுப்ரியா மேம், இப்போ உங்களுக்கு வந்து MSc கவுன்சிலிங்லாம் நீங்கள் முடிச்சிட்டீங்க. முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு ஐடியாலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எந்த தருணத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஹாப்பி ஹில் கவுன்சிலிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணனும் அப்படிங்கற ஒரு எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சது மேம்?
4: அதுக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்கு, ஷேர் பண்ணலாமா? ஆபீஸ்ல வந்து ஒரு பையன் இருந்தான். நான் டீம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து 2 days லீவ் வேணும்னு கேட்டான். எதுக்குப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, இதுக்கெல்லாம் லீவ் அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு பேசி பார்த்தோம், லீவு கிடைக்கல. பட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஹி லாஸ்ட் இஸ் லைஃப். இந்த மாதிரி ஒரு ரீசனால் மேபி அன்னைக்கே லீவ் கொடுத்துருந்தா அப்படின்ட்டு எனக்கு அது எப்படி இருந்தாலும் அவர் ஒரு முடிவெடுத்தது அவரோட தான். பட் அது ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலுமே நம்ம ஏதோ ஒன்று பேசி சரி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கில்ட் கான்சியஸ் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம ஒரு சர்வீஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா என்னோட மைண்டில் இருந்தது. நிறைய பேர்கிட்ட பேசினேன். இது வரைக்குமே வந்து ஒரு 3-4 பேரை வந்து சூசைடல் தாட்ஸ்லேருந்து வெளியில் கொண்டு வந்திருப்பேன் பேசி. வித்தின் 2 hours வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வெளியில் வந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு அந்த கில்ட் கான்சியஸ் போயிடுச்சு, கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது நம்ம வந்து நம்மளுக்கான ரூட் இது தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்காக பேரெல்லாம் வச்சோம், சாரி இது வந்து அப்படியே பிராண்ட் பில்டிங்கை கொண்டு போகணும் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கோம். இந்த சர்வீஸை பண்ணோன்னு நினச்சி ரோட் ட்ராக்ல இருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். சர்வீஸ் பண்ணோங்கிறப்ப தான் தோணுச்சு நம்மளும் ஏழையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கிறவங்க கிட்ட வாங்குறோம், இல்லாதவங்க கிட்ட அவங்களுக்கு என்ன தேவையோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
3: மேம், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க பிராண்டாக நான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்போ எந்த தருணத்தில் மேம் ஹாப்பி ஹில் கவுன்சிலிங் வந்து ஒரு பிராண்டாக உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தது மேம்?
4: இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னோடய ஃப்ரெண்டு கிருத்திகான்ட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து ஐகான்னு இப்போ சேலத்தில் நிறைய ஐகான் சர்க்கிள்ட்டு ஃபீமேல் ஆண்டர்பிரினர்ஸ்க்கான ஒரு ஃபோரம் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து எப்படி பிராண்டு பிஸ்னஸ் இதை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்ஸ் அதுக்குள்ளார போன பின்னாடி நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸு, இந்த சர்வீஸை வந்து எப்படி பிஸ்னஸாக பண்ணலாம், அதாவது பிஸ்னஸ்னால் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கோன்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு ஃபோரம். ஸோ அந்த ஃபோரம்குள்ளார வந்து நம்மளை இணைச்சது வந்து கிருத்திகா தான். அதை நடத்தி கொடுத்துட்ருக்குறது வந்து கிராண்ட் ராயல் டூர்ஸ் சுகந்தி அண்ட் சரவணன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது அந்த ஃபோரமுக்கு அப்புறம் தான். சொல்ல போனால் ஐகானுக்கு முன் ஐகானுக்கு பின்னே என்னோட லைஃபை பிரிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல இடம்

0: போய் சேர்ந்துருக்கேன், அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் தான் சர்வீஸ்னால் நம்ம சும்மா போய் ரோட்டில் நின்று சர்வீஸ் பண்ண முடியாதுன்ட்டு எனக்கு அப்படி கிடச்ச ஒரு இதுதான் ரோட் ட்ராக்ட். ரோட் ட்ராக்ட் மூலயமா நிஜமாக சொல்லணும்னா, ரோட் ட்ராக்டில் நம்ம ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு வந்தோம்னா அன்றைக்கி ஃபுல்லாக பசிக்காது, எனக்கு ஹாப்பியாக இருக்கும், நம்ம ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒன்று தோணும். அந்த மாதிரி ஜேசிஐயில் எல்லாத்துலேயுமே ஜேசிஐ ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் ஃபோரமில் இருந்து தான் எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ளஸ் இது பண்ணுறதுக்கான ஐடியாஸ், இதை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கான வேஸ்லாம் அங்கேருந்து எடுத்துக்கிறேன் நான்.
1: எனக்கு ஒரு பிராண்டாக ஹாப்பி ஹில் கவுன்சிலிங் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது, ஆனால் அதுக்கு நண்பர்கள் தான் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன், என்னோட பிராண்ட் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட வந்து ரொம்ப அருமையாக பானு பிரியா மேம் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்ற எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ, அப்படியா?

0: சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
1: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம கூட எந்த சிறப்பு விருந்தினர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைக்கோ தெரபிஸ்டாக இருக்கக்கூடிய பானுப்பிரியா மேம் தான் நம்ம கூட நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். பானுப்பிரியா மேம், இப்போ நீங்கள் ஒரு பிராண்டாக ஆக்கணும், அந்த ஹாப்பி ஹில் கவுன்சிலிங் அப்படின்றத பிராண்டாக ஆக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தாலும், இதை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக சவால்கள் இருந்திருக்கும்ல மேம், அது என்ன மாதிரியான சவால்கள் நீங்கள் சந்திச்சிங்க மேம்?
2: சொல்லப்போனால் நான் சென்டர் மாதிரி ஒன்று வைக்கணும், இல்லை அப்படி வச்சா எப்படி வருவாங்க, இப்படி நிறைய வந்து என்கிட்ட வந்து முதல்னு போடுற மாதிரி பெருசாக ஒன்றும் சேவிங்ஸ் கிடையாது. படித்தது மட்டும்தான், ஆஃப்டர் கிட்டுக்கு அப்புறம் தான் நான் இந்த இதே கிட்டை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் பண்ணேன். இது ஏன் சொல்லணும்னா, நிறைய பேர் வந்து என்ன ஃபஸ்ட்டு சொல்லுவாங்கன்னா, விமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து எனக்கு கிட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க அப்படின்ட்டு. என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவ் எனக்கு, என்னனாலும் நீ பண்ணு நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு கேரக்டர். ஸோ அவரை வந்து ஹீ இஸ் டு டேக்கிங் கேர் ஆஃப் கிட். என்னோட ப்ரொஃபஷனோட ப்ரியாரிட்டியை முதல்ல வை, இப்போ நான் வந்து வேலைக்கு எப்படி ப்ரியாரிட்டி கொடுக்குறனோ அந்த மாதிரி நீயும் உன்னோட வேலைக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்ட்டு நினைக்கிற ஒரு ஆள். அதனால என்னால் மூவ் பண்ண முடியுது. நிறைய பேருக்கு அந்த சப்போர்ட் இல்லை. எல்லாருமே அந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்தா, சொல்லப்போனால் விமன்ஸும் ஜென்ஸும் ஈக்குவலாக அந்த ஃபேமிலிக்கு வந்து இது பண்ணலாம். அந்த ஒரு எனக்கு சவால்கள் இருந்துச்சு, பட் அது என்னால் ஈஸியாக கடக்க முடிகிற ஒரே ரீசன் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான்.
1: ஸோ என்னுடைய கணவர் சப்போர்ட் இருந்ததுனால எந்த ஒரு சவாலையும் ஈஸியாக கடக்க முடிந்தது அப்படின்றத வந்து பானுப்பிரியா மேம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. மேம், இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு சின்ன வயசுல ஒரு ட்ரீம் அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ அது என்ன ட்ரீம் மேம், அது ஃபுல்ஃபில் ஆச்சா?
2: எனக்கு வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு ஒரு பெரிய வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக ஆகணுங்கிறது எப்போனா தேர்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தே இருந்தது. தேர்ட் ஸ்டாண்டர்டில் கேமரா கையில் கொடுக்க மாட்டாங்க, இருந்தாலும் லென்ஸ் அந்த ரோல் இல்லாத கேமரா வெறும் லென்ஸ் மட்டும் வச்சு பார்த்துட்ருப்பேன். ஸோ நம்ம அதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. வளர வளரதான் அது ப்ராக்டிக்கலாக எப்படி என்ன ஏது அதை பற்றி நம்ம எப்படி படிக்கிறதுங்கிறப்போ நம்மளோட பேசிக் லைஃப் நீட்ஸை வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணுமா இல்லை அதுக்கான வே வந்து ரொம்ப எனக்கு டஃப்பாக தெரிஞ்சிச்சு என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால். அதனால வந்து ஒன்ஸ் இது எப்படின்னா, எனக்கு நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஜாப் வந்து எனக்கு வேலை செய்கிற மாதிரியே இருக்காது. ஏதோ யூஸ்வலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோம், ஒரு ஹேங் அவுட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். இப்போதைக்கு எனக்கு இப்போ இருக்கிற ட்ரீம் என்னன்னா, வந்து ஹாப்பி ஹில் கவுன்சிலிங் வந்து ஒரு பெரிய பிராண்டாக மாறணும். வேர்ல்டில் இருக்கிற எல்லா முக்கியமான சிட்டிஸ்லேயுமே ஹாப்பி ஹில் கவுன்சிலிங் இருக்கணும், எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் வேர்ல்டில் இருக்கிறவங்கிறது என்னோட ட்ரீம்.
1: கண்டிப்பாக உங்களுடைய இந்த ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு சொல்லி சோனா எஃப்எம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேம். மேம், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அதை ஆரம்பத்திலே பார்த்துக்காம விட்டுட்டா என்ன மாதிரியான விளைவுகளை வந்து பிற்காலத்தில் கொடுக்கும் மேம்?
2: இப்போ எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம மேரேஜ் லைஃப்பை பார்க்குறோம். இனிஷியலாக வந்து சின்ன சின்ன விஷயம் அவங்களே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைப்பாங்க, பட் அது கம்யூனிகேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுற ஒரு விஷயமே என்னென்னா, கம்யூனிகேட் பண்ண விடாமல் தடுக்கும். மனசுக்குள்ளாரே வச்சு இருக்க இருக்க அந்த கம்யூனிகேஷன் கம்மி ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உறவுகள்லாம் விரிசல் ஏற்படும், அடுத்து நம்மளோட ஹெல்த் பாதிக்கும். கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்றும் பாதிக்க தான் செய்யும் உடம்புக்கு. அதனால் இல்லாதவங்க கிடையாது, பட்டு ஸ்ட்ரெஸ் வேற டிப்ரெஷன் வேற. டிப்ரெஷன்னா வந்து ரொம்ப நாள் இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்பயே அதை சரி பண்ணிக்கிறது நல்லது.
1: ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஆரம்பத்திலே தீர்வு அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கணும். தீர்வு இல்லாத பிரச்சனை ஒரு கட்டத்துக்கு மேலே பல விளைவுகளை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத மேம் சொல்லும் போது புரிய ஆரம்பிக்குது. அதனால் எல்லாரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சாதாரணமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம், அதுக்கான தீர்வுகளை நாம் தேட ஆரம்பிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப சவால்களாக இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த விஷயத்தை வந்து கடைபிடிக்கணும், டாக்டர் கிட்ட போயிட்டு அதுக்கான தீர்வுகளை எடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமா எல்லா நேயர்களுக்கும் கேட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நாம பானுப்பிரியா மேம் கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேயர்களே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ராஜ்குமார் பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன இருக்கும்
2: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவுல கரு இருக்கும்.
1: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம கூட எந்த சிறப்பு விருந்தினர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பானுப்ரியா மேம் தான் நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை பயணத்துல இன்னும் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பானுப்ரியா மேம்,
2: இப்போ ட்ரீம் அப்படின்றதையும் தாண்டி இந்த இடத்துக்கு நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னும் போது இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை. ஸோ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இது நான் இந்த விஷயம் நான் பண்ண எனக்கு ரொம்ப மன சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நான் வந்து இது நாள் வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம் கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தருணம் உங்களுக்கு இருந்திருக்கும்ல?
3: இருக்கு.
2: அது என்ன?
3: நிறைய, அதாவது எல்லா ஜாப்லேயுமே இருந்தது. எனக்கு இந்த பர்டிகுலர் கவுன்சிலிங்கில் வந்து ஒருத்தங்க ஒரு 3 தடவை வரைக்கும் சூசைடல் இது ட்ரை பண்ணிட்டு, அவங்க வந்து ஒரு ஓகே ஒரு எம்ப்ளாயி, ஒரு முக்கியமான கம்பெனியில் ஒரு பெரிய எம்ப்ளாயி அவங்க, அவங்களால வெளியிலையும் சொல்ல முடியல. அவங்களோட பர்சனல் லைஃப்ல நிறைய லாஸ் ஆயிடுச்சு. லாஸ் மீன்ஸ் பர்சன்ஸை இழந்துட்டாங்க, ட்ரஸ்ட் இஷ்யூ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அவங்களுக்கு எக்கச்சக்கமாக பணம் அந்த பிரச்சனை கிடையாது, பட் அவங்களுக்கு சொல்லி அலறத்துக்கோ இல்லை வெளிக்காட்டிக்கிறதுக்கோ அவங்களோட எமோஷன்ஸோ ஒரு ஆள் இல்லாமல் இருந்திருக்காங்க. அவங்க அதனால அடிக்கடி வந்து இந்த சூசைட் இதுக்கு போயிருந்திருக்காங்க. வீட்டில் இருக்கிற அங்கே வேலை செய்கிறவங்க தான் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறப்போ நான் அவங்கக்கிட்ட ஒரு 2 hours பேசினேன். பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஓகே என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து என்னோட ஓன்து கிடையாது போல இருக்கு அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டு, இப்போ அவங்க வந்து நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. ஸோ என்னோட அந்த 2 hours ஆஃப் ஸ்பீச் வந்து நிறைய குழந்தைங்களோட படிப்புக்கு யூஸ் ஆகுதுங்கிறப்போ எனக்கு அது நினைக்கிறப்பெல்லாம் நான் லோவாக ஃபீல் ஆகிறப்பெல்லாம் நானாக பூஸ்டப் பண்ணிக்கிற ஒரு விஷயந்தான் அது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க லைஃப்பை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறப்போ அது அவங்களுக்காக இல்லாமல் வேற யாருக்காகவாவது இருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு தே ஹாவ் டு லீட் தேர் லைஃப்.
1: அதாவது உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, நீங்கள் பிறந்ததுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த தவறான முடிவுகளையும் எடுக்க மாட்டீங்க அப்படின்றத மேம் சொல்லும் போது புரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பாக அது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க. அப்போது நீங்கள் யார், உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கீங்க அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். அது மூலிமா உங்களால் முடியலனாலும் மற்றவங்களை வாழ வைக்க முடியும் அப்படின்றது கண்டிப்பாக நான் நிகழ்ச்சியின் மூலமாக அவங்க எல்லாருக்கிட்டும் கேட்டுக்கிறேன். மேம், இப்போது எல்லாரோட மனசுலையும் வலிகள் இருக்குது அப்படின்னும் போது அதை சரி பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அதை மாற்ற ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய மனசில் வலி இருக்குது அப்படின்னும் போது அதை மாற்றுறதுக்கு யாரெல்லாம் இருக்காங்க மேம்?
3: என்னோட அம்மாவும் என் ஹஸ்பண்டும் தான். அம்மா கிட்ட பேசணும்னு தேவையில்லை, நினச்சாலே போதும் எனக்கு பவர் அப்படியே பூஸ்டப் ஆயிரும். செகண்ட் வந்து ஹஸ்பண்ட், அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எந்த பிரச்சனைனாலுமே இது வந்து அவர்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கவே தேவையில்லை, எதுனாலுமே நான் சொல்லலாம். அதனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் பெருசாக வெளியில் இல்லைன்ட்டுல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் நிறைய பேர் இருக்காங்க, பட் பர்சனல் ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட தான். அடுத்து வந்து ஒரு என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு நல்ல அட்வைசர் அப்படின்னா என்னோடய சிஸ்டர், என்னோடய தங்கச்சி இருக்காங்க. அவங்களும் நிறைய விஷயங்கள் வந்து கோத்ரூ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்குற எல்லா சொல்யூஷனுமே வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கும், நம்பி ட்ரஸ்ட் பண்ணி அவங்க கிட்டலாம். என்னோட ஃபேமிலி மேம் நான் சொல்லணும்னா ஃபேமிலி தான் என்னோட ஸ்ட்ரென்த்,
1: என்னுடைய ஃபேமிலி தான் என்னோட பேக் போன், என்னோட ஸ்ட்ரென்த். அது மூலியமாக தான் நான் ஸ்ட்ரென்தன் எல்லாரையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சப்போர்ட் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிங்க. அது மூலிமா அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் அப்படின்றது கொடுப்பாங்க, உங்களுடைய குடும்பத்துக்கே சப்போர்ட் கொடுப்பாங்க. பானுப்ரியா மேம்,
2: இப்போ நீங்கள் வந்து எல்லாரோட பிரச்சனைகளையும் கேட்டு அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கீங்க, அந்த பொறுப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
3: சில டைம் ரொம்ப பயமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா, இனிஷியலாக வந்து நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் டீச்சிங்கில் போகலான்ட்டு. எனக்கு டீச்சிங் வந்து வரும், பட் எனக்கு பயமாக இருந்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னா, நம்ம ஒன்று தப்பாக ஏதாவது ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொல்லிட்டாலுமே அது ஒரு அவங்களோட ஜென்ரேஷனே அது பாதிக்கும். அதனால் நான் நிறைய குட் டீச்சர்ஸை பார்த்துருக்கேன், நிறைய பேட் டீச்சர்ஸையும் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு டீச்சிங்கில் கொஞ்சம் அதிக மரியாதை, அது வந்து வேலை கிடையாது சர்வீஸ்ன்ட்டு. அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு சர்வீஸ் தான். ஸோ இந்த சர்வீஸில் ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கணுங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். நான் டைமும் எடுத்துப்பேன். இமீடியட்டாக இப்போ வந்துட்டாங்க, ஒரு 5 வருஷமாக இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, நான் ஒரு 1/2 hour சொல்யூஷனோ தெரப்பியோஸ் கொடுத்துட்டு ஃபீஸ் வாங்கிக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். இட் வில் டேக் டைம். 5 இயர்ஸாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை நான் 5 நிமிஷத்தில் சால்வ் பண்ண முடியும். நானும் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்றேங்கிறது தான் என்னோட ரிப்ளைவா இருக்கும். சடனாக உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு ஓகே நம்ம இது முடிக்கணும் அந்த மாதிரி நான் நினைக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம கொடுக்குற சொல்யூஷன் உங்களுக்கு லாங் டேர்ம் எப்பவுமே அது வந்து அப்ளை ஆகணும் அப்படிங்கிறது தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன்.
1: இது என்னோட பொறுப்பு கிடையாது, என்னோட வாழ்க்கை முறையா நான் மாத்திக்க பழகிக்கிட்டேன் அப்படின்றத மேம் சொல்லும் போது புரிய ஆரம்பிக்குது. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட நம்ம அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்க கூட நான் ராஜ்குமார் பேசுறேன்.

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: எட்டு தீக்கும் நம் குரல், எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட எந்த சிறப்பு விருந்தினர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைக்கோ தெரபிஸ்டா இருக்கக்கூடிய பானுப்பிரியா மேம் தான் நம்ம கூட நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். பானுப்பிரியா மேம், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல பேருக்கு

0: வந்து இந்த டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க ஆரம்பிக்குது. இது எதனால ஏற்படுது அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து அதிகமா பேசிக்காம இருக்கிறதுனால ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ நீங்க சொல்லியிருந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட நம்ம பேசி பழகும் போது அவங்க எப்படி இருப்பாங்க, எந்த தருணத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்ற எல்லாமே நமக்கு தெரியும். நீங்க சொல்லியிருந்தீங்க, இது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பேர் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. ஆனா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தங்க பேசாம இருக்காங்க, ரொம்ப அமைதியா இருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், டிப்ரெஷனா இருக்கலாம், இது எல்லாம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து அதை சரி பண்றதுக்கான வழிமுறைகளை பின்பற்றலாங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்படி இருக்கு அப்படின் போது இதை எப்படி மேம் சரி பண்ணலாம்?
1: இதுக்கு வந்து ஃபேமிலி கவுன்சிலிங் வரப்ப நான் ஒன்னு சொல்லுவேன், மந்த்லி ஒன்ஸ் வந்து எப்படி இந்த இதெல்லாம் வந்து ஆபீஸ்ல ரிவ்யூ மீட்டிங்னு ஒண்ணு வைப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ மீட்டிங் வைக்கணும். வைக்கிறப்ப வந்து எனக்கு என்ன கவலைன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. இப்ப அப்பா அம்மா குழந்தை இருக்குன்னா அப்பா வந்து என்கிட்ட நான் ஏதாவது மாத்திக்கணுமா அப்படின்ட்டு ஒய்ஃப் கிட்டையும் குழந்தைகிட்டையும் கேட்கணும். கேட்டா ஆமா இல்ல இல்ல இந்த நாள் என்ன நடந்துச்சு, ஸோ அது பர்டிகுலர் டேல பெருசா வெடிக்கலனாலும் மனசுல வச்சிருந்திருப்பாங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கேட்கலான்ட்டு. அதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா யூஸ் பண்ணி அப்பா வந்து இது மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும், எனக்கு அன்னைக்கு வருத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வைஸ் வர்சா எல்லாருமே கேட்கிறப்போ இது நடக்கும். உடனே மாத்திக்க முடியலனாலும் ஓகே இது மாத்திக்க சொல்லியிருக்காங்க, இதுதான் இவங்களுக்கு பிடிக்கல போல அப்படிங்கறத நமக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கிறப்போ ஃபேமிலிக்குள்ளார வந்து நீங்க சொல்ற மாதிரி பெரிய பெரிய கான்ட்ராடிக்ஷன்ஸ்லாம் கம்மியாகும். இது வந்து இங்க விட கூட்டு குடும்பத்துல நிறைய ஃபாலோ பண்ணணும், ஆனா நம்ம மரியாதை நிமித்தமா அது பண்றது இல்லை. பெரியவங்க அவங்க கிட்ட போய் எப்படி பண்றது, இது ஏதோ யாரோ ஒருத்தர் அந்த குடும்பத்துல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம எல்லாம் உட்காந்து பேசணும்னு சொல்லுவோம், பட் வேற ஏதோ வேற குடும்ப கதையெல்லாம் பேசிட்டு நம்ம போயிருவோம். பட் முக்கியமா பேச வேண்டியது இதுதான்.
0: ஓகே மேம், இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பேருக்கு பிரச்சனைகள் இருக்கு, மனசுல எல்லா பிரச்சனைகளையும் மனசுல போட்டு வச்சுக்கிட்டு அவங்க வந்து வெளியில சொல்லிக்காம இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்லுவீங்க?
1: ஃபஸ்ட்டு எல்லாருமே ஓப்பனாக பார்க்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாரோட பிரச்சனையும் பெரிய பிரச்சனையா, இதை போய் நம்ம ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறதாங்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயமா இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நான் வெயிட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக நான் நினச்சி அதை நான் ஒருத்தவங்க கிட்ட போய் சொன்னால் என்னை வந்து இந்த அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிறதுல தான் ஃபஸ்ட்டு அமைதியாக இருக்கவே ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, இது நான் போய் வெளியில் சொன்னால் என்னை அவமானப்படுத்திடுவாங்க, இல்லை என்னை தப்பாக நினச்சிருவாங்க, இல்லை என்னென்ன இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைன்ட்டு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நினச்சிடுவாங்கிறதுல தான் ஃபஸ்ட்டு இருக்கு. எனக்கு அப்படி கிடையாது, நீங்க சின்னதா இன்னைக்கு சாம்பாரான உப்பு கம்மியா போட்டது எனக்கு கில்ட்டியா இருக்குனாலுமே எனக்கு அது பெரிய பிரச்சனை தான், ஏன்னா என்னோட கிளையண்ட்டுக்கு அது பிரச்சனை. ஸோ அந்த கில்ட்டினஸ் எப்படி போகணுங்கிறதா நான் பார்ப்பேன். அதனால அந்த பிரச்சனையை வந்து நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட கொண்டு போங்க. நார்மலா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரபிஸ்ட் இல்லைன்னு நான் சொல்லல, பட் எல்லா டைமே வந்து அவங்களால சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. அதனால எந்த ஒரு விஷயத்துக்குமே எப்படி வந்து நீங்க ஒரு ஹேர் கட் பண்ணணும் பெஸ்ட் சலூனுக்கு போறீங்க, ஒரு நீங்களே உங்க உடம்பை பார்த்துக்கணும் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் போறீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தேவைப்படுதுன்னா ஒரு ஹீலரை பாருங்க, ஒரு தெரபிஸ்ட பாருங்க, அதான் நான் சொல்லுவேன்.
0: கண்டிப்பா மேம், கேட்டுக்கூடிய நேயர்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேம், இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசிருந்தீங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி மேம் இருக்கு?
1: அந்த அனுபவம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்னோட லைஃப் காலேஜ்ல இருந்து அப்படியே ஒரு புக் மாதிரி புரட்டி ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கு. சொல்லணும்னா நான் என்னையே படிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு, மறுபடியும் என்னென்ன இன்னும் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது.
0: Thanks
1: for this opportunity. Thank you so much.
0: ரொம்பவே நன்றி மேம், இவ்வளவு நேரம் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மொத்தத்தையும் எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்களே, நான் நிகழ்ச்சியின் இறுதியா சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பானுப்ரியா மேம் அவங்களுடைய வாழ்க்கை பயணத்துல இந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க அப்படின் போது இதுவே வந்து ஒரு வெற்றி பயணம் தான். இந்த வெற்றி பயணத்திலும் நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு, இன்னும் மென்மேலும் கத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பகிர்ந்துருக்காங்க. அதனால நேயர்கள் உங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, அதனால கத்துக்கிட்டே இருங்க, ஒவ்வொரு நாளும் கத்துக்கோங்க அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமா சொல்லிக்கிறேன். ஸோ இதோட நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேயர்களே. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து பேச வந்திருக்கேன் நான் ஸ்ரீஹரிணி. நேயர்கள் எல்லாருக்குமே உற்சாகமான ஒரு மதிய வணக்கத்தை சொல்லிட்டு இன்னைக்கு 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் சுவாரஸ்யமா எந்த ஒரு தலைப்பின் கீழே நம்ம பேச போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிறதுக்கு தேவை, அதாவது முக்கிய தேவை வந்து சிறு தொழில்களா இல்ல பெரிய நிறுவனங்களா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இந்த 1 மணி நேரம், 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் நம்ம சுவாரஸ்யமா பல விஷயங்கள் பேச போறோம். இப்போ ஒரு கிராமத்துல வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பெரிய நிறுவனங்கள்

வரணுமா, அப்படி இல்லைன்னா சிறு தொழில்களாலேயே மக்களால் முன்னேற்றம் காண முடியுமா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இதில் சிறு தொழில்களை பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராமத்தில் இருக்க மக்களுக்கு அடிப்படை தேவை வந்து அதிகரிக்கும், ஸோ அதுவுமே பூர்த்தியாகும். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் குறைந்த முதலீடுலேயே நம்ம இந்த சிறு தொழிலை ஆரம்பிக்கலாம். விவசாயம் சார்ந்த தொழில்கள், உணவு பதப்படுத்துறது, பால் பொருட்கள், மசாலா பொருட்கள், இந்த மாதிரி பலதரப்பட்ட பிஸ்னஸ் வந்து நமக்கு அதில் கிடைக்கும். ஸோ பெண்களுக்கு வீட்டிலருந்தே இந்த தொழில் செய்கிறக்கூடிய ஒரு வாய்ப்புமே அமையும் சிறு தொழிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. அண்ட் அதுவே பெரிய நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெரிய நிறுவனங்கள் வந்தால் ஒரே இடத்துல அதிக பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். அது மட்டுமே இல்லாமல் திறன் பயிற்சி மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நேரடி வேலை மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்டேஷன், ஃபுட்டு, மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி துணை வேலைகள், அதாவது அது கூடவே சேர்ந்து செய்யக்கூடிய இந்த பார்ட் டைம் ஜாப்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே உருவாகும். அண்டு மார்க்கெட்டில் பொருளுக்கு அதிக மதிப்பு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அண்டு பெரிய நிறுவனங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி பல வசதிகள் நம்ம இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து சேரும். ஸோ ரெண்டுலேயுமே பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போது இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு மணி நேரம் நம்ம பேச போகிறோம். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சிறு தொழில் தான் பெஸ்ட்டாக இல்லை பெரிய நிறுவனங்கள் மூலமாக கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே நீங்கள் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். இப்போ அடுத்தடுத்து இரண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994636300.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க. சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க. அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது. ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொரி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதில் வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்குலாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: மருத்துவர்களின்
4: ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நான் குரல்.
6: அலைவரிசையில சோனா சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரிணி. இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய தேவை சிறு தொழில்களா இல்ல பெரிய நிறுவனங்களா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த தலைப்பின் கீழே இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம் பாபா, நல்லா இருக்கீங்களா?
6: அருமையா இருக்கேன் கஸ்தூரி அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நான் கஸ்தூரி பேசுறேங்க. அதாவதுங்க, சிறு தொழில்கள வந்து கிராமப்புறத்துக்கு தகுந்தவாறு வந்து அவங்க முதலீடு போடுறது அளவுக்கு ஒரு சின்ன சின்ன தொழில்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. அது நல்ல பலனை வரும். எப்படிங்க அப்படின்னா, அரசாங்கத்தில் இன்னைக்கு வந்து இந்த மகளிர் சங்கத்தின் மூலமா சின்ன தொழில்களுக்கு நிறைய குடுக்குறாங்க. வந்து கடன் உதவி, அது அதுலயே மானியம் இதெல்லாம் குடுக்குறாங்க. இதனால மகளிர்கள்லாம் சேர்ந்து ஒரு சிறு சிறு தொழில்களா ஆரம்பிச்சு அதே கொஞ்ச நாள் போகும்போது அதே ஒரு பெரிய நிறுவனம் மாதிரி ஆயிருங்க. அதனால கிராமப்புறத்தினுடைய உயர்வுக்கு சிறு தொழில்களை நல்லதுங்க. பெரிய நிறுவனத்துக்களை விட சிறு தொழில் பெருசாக்கலாம்.

0: அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம்ங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பாண்ணா. ஓகே நன்றிண்ணா.
0: நன்றி நன்றி.
1: ஓகே இன்னைக்கு நம்ம கூட திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணியிருந்தார். கால் பண்ணி சிறு தொழில் வந்து ஒரு முதல் படியாக இருக்கும், பெரிய நிறுவனங்களாகட்டும் இல்லை மற்ற எந்த ஒரு பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் சிறு தொழில் ஒரு முதல் படியாக இருக்கும், அதன் மூலயமா நம்ம வளர்ச்சி அடையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் சிறு தொழிலிருந்து வேலைவாய்ப்பை தேடி வேலைவாய்ப்பு கிடைக்கிறத செஞ்சு பெரிய ஒரு இலக்கை வந்து ஈட்டுறதுக்கு ஒரு ஈஸியான வழியாக இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம கூட திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்களும் கால் பண்ணி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கலாம். இப்போ அருமையான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
0: என்ன தலைப்பின் கீழே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய தேவை வந்து சிறு தொழில்களா இல்ல பெரிய நிறுவனங்களா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ இந்த தலைப்பின் கீழே இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் கிராமப்புறங்களையும் நிறைய தொழில் நிறுவனங்கள் அப்படிங்கறத அமைச்சாங்கன்னா நிச்சயமா நிறைய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கறது கிடைக்கும். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நிச்சயமா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வில்லேஜ் சைடு இருக்காங்க, நோ டவுட் அபவுட் இட். ஆனா தொழில் பெரிய தொழில் நிறுவனங்கள் வில்லேஜ்ல இருக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. அதுதான் நம்ம நாட்டிற்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அண்ட் நிறைய நிறுவனங்கள் அங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நிறைய படித்த இளைஞர்கள் அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கறது கிடைக்கிறதுக்கான ஒரு பிரத்யேக வாய்ப்பும் இருக்கும் நான் நினைக்கிறேன்ப்பா.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நான் நன்றி, நான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம கூட சந்திரசேகரண்ணா காட்பாடியிலேருந்து கால் பண்ணி சிறு நிறுவனங்கள் வந்து கிராமப்புறங்களில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது, அதனால் பெரிய நிறுவனங்கள் வந்து கிராமப்புறங்களில் வந்துச்சு அப்படின்னா அதிக வேலை வாய்ப்புகள் மற்றும் பலதரப்பட்ட சலுகைகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இவர் மாதிரியே நீங்களும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணி கூட இந்த ஒரு மணி நேரம் பகிர்ந்துக்கோங்க. இப்போ அருமையான ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
5: நான் ரமேஷ், ஒரு தினசா நடந்து வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்?
6: டேய், ஜிம் பாடிடா. டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். டெய்லி 10 முட்டை சாப்பிடறேன்னா பாத்துக்கவே.
5: டெய்லி 10 முட்டையா? ஓஹோ, அப்பனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
6: முட்டையை வச்சு என்ன கேள்வி கேட்க போற? சரி கேளு.
5: இப்ப பாரு மேன், முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும்?
6: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவுல கரு இருக்கும்.
5: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
7: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனா தான் புரியும்.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன் உனக்கு.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
3: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன்.
4: வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரிணி. ஸோ இன்றைக்கி என்ன தலைப்பின் கீழே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய தேவை சிறு தொழில்களா இல்லை பெரிய நிறுவனங்களா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது ரெண்டுமே ஒரு பக்கம் பார்த்தா முக்கியம் தான் தோணுது. ஸோ இது ரெண்டுத்தையுமே ஒப்பிடும்போது சிறு தொழில்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, குறைந்த முதலீடு, அப்புறமேட்டு உள்ளூர் வேலை வாய்ப்பு, அப்புறமேட்டு சுயத்தொழில், இது மூணுமே வந்து ஒரு சலுகை மாதிரி நமக்கு கிடைக்கும். அதே பெரிய நிறுவனங்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது அதிக வேலை வாய்ப்புகள் மற்றும் பயிற்சி, நிறைய தொழில் சூழல், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கிடைக்கும். ஸோ இது ரெண்டையுமே நம்மளால் விட்டு கொடுத்துட முடியாது. இது ரெண்டையுமே நம்ம பயன்படுத்தலாம் ஒரு வகையில். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சிறு தொழிலில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா அது பெரிய நிறுவனங்களாக மாறும்போது இந்த ரெண்டு பெனிஃபிட்டுமே நமக்கு ஒரே நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் வேலை வாய்ப்புக்கு வெளியில தான் போவோம். ஸோ அங்கே நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா சம்பளம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த ஒரு சம்பளத்தை வச்சு நம்மளால் முழுமையாக குடும்பத்தை நடத்த முடியாது. அந்த மாதத்துக்கு அந்த ஒரு வருமானம் வந்து பத்தாமல் இருக்கலாம். ஸோ இதனால் இதையெல்லாம் காரணமாக வச்சு நம்ம வெளியில், அதாவது மற்ற ஊருக்கு போய் வேலை செய்கிறது தான் விரும்புவோம். ஸோ இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குறைந்த முதலீடில் உள்ளூர் வேலைவாய்ப்பை நம்ம உருவாக்குறது மூலிமா சுய தொழில் நமக்கு இருக்கும். நம்மளோட பிஸ்னஸில் பல விஷயங்களை நம்மளுமே கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். எடுத்த உடனே இதுதான் நமக்கு சரி வரும், இதுதான் நமக்கு சரி வராது அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு தலைப்பின் கீழே இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம் அண்ணா. ஸ்ரீஹரிணா?
7: ஸ்ரீஹரிணி. இப்போ கோயிலுக்கு வந்தீங்க, தலைப்பு வந்து போறப்போ தொழில் வளர்ச்சி அடையுது, போற தொழில்னால அல்லது பெரிய கம்பெனிகள்னால தானே?
6: அதேதான், அதேதான்.
7: நான் கேட்டுதான் இருக்கீங்களா
6: அண்ணா? அப்படியே பேசிருங்கண்ணா.
7: கூப்பிடுறீங்களா
6: அண்ணா? அப்படியே பேசிருங்கண்ணா.
7: அப்படி பேசிட்டுமா? சரி சரி. சோனா பொன் பழையனே ஸ்ரீ கர்ணி அவர்களுக்கும் அன்புணியாருக்கும் இனிய நண்பர்கள் வணக்கத்துடன் திருப்பூர் மாவட்டம் மூணு ஆதவனுங்க.
6: ஆதவனுங்க,
7: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்,
6: அருமையா இருக்கேன்.
7: ஊரக பகுதியில், அதாவது கிராம பகுதியில் தொழில் வளர்ச்சி அடைய கிராமப்புறத்தில் அல்லது பெரிய கம்பெனிகள்லானு கேக்குறீங்க இல்லையா?
6: ஆமாண்ணா.
7: அது எப்படி கேட்டா ரெண்டையும் சொல்ல வேண்டிய ஒரு இருந்தது. அது எப்படி கேட்டீங்கன்னா, குருப்பதியில சொல்லி இருக்குது, அதனால வளர்ச்சி இது பண்றாங்க. ஆனா இப்போ நாகரிகம் மாறிடுச்சு, இல்ல இப்போ நவீன இதெல்லாம் வந்துருச்சு, கம்பெனி பெரிய கம்பெனி எல்லாம் வர்றாங்க இல்லையா? இப்போ ரயில் மிஷினை கால போட்டு ஜெயிச்சு கால் வழி கண்டு போற அளவுக்கு சுழிச்சுட்டு எல்லாம் போய் ரயிலே எல்லாம் இது பண்ற வசதி வந்துருச்சு பாத்தீங்களா நவீனமா?
6: ஆமாண்ணா.

0: அதனால பெரிய கம்பெனிகள் அந்த மாதிரி கம்பெனிகள கிராம பகுதியிலயும் எப்படி ஆரம்பிச்சு வேலை கொடுக்குறாங்க. அதனால கிராம பகுதியில வேலை வாய்ப்பு வந்து அங்க இருக்கிற தொழில் கிராம தொழில் அதுவும் இருந்தாலும் பெரிய கம்பெனி வர நல்ல வித்தியாசமான நவீனமான இயந்திரம் மூலம் வேலைக்கு வந்து அவ்வளவு நிறைய பேர் வேலை கொடுக்கற மாதிரி வர்றாங்க இல்லையா. பெண்டிங் மில்ல இந்த மாதிரி தையல் என்ன பனியன் கம்பெனி இந்த மாதிரி வருதுங்கல்ல,
1: அதனால
0: எப்படி ரெண்டுமே தேவைன்னு நினைக்கிறேன். சரி ரெண்டுமே கிராம பயிருக்கு வேணும், கிராம வேலை வாய்ப்பு இருக்கிறோம் நான் பார்த்தாலும் பெரிய கம்பெனி வர்றோம் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா. எத்தனையோ ஆயிரம் பேருக்கு தொழில் வாய்ப்பு இருக்கு. நவீன இயந்திரங்கள் மூலம் கிராமப்புற தொழில் விட நவீனமா மிஷின் உள்ள இது பண்றதை கொண்டாடுறாங்க இல்லையா. அதனால அதனால எல்லாம் பலன் அடைகிறாங்க ஆண்கள் பெண்கள். அதனால தனித்தனியா எப்படினாலும் பிரிச்சு பார்க்க முடியும். ஸ்ரீகரணி கிராமத்து வேலை பகுதியில கிராமப்புற தொழில் இல்லாம பெரிய கம்பெனி வேலை கொடுக்க ரெண்டுமே ஏற்றுக்க வேண்டியதான். அதாவது கிராமத்துல வேலை இது பண்றவங்க அவங்க அதை பார்த்துட்டு பெரிய கம்பெனியில வேலை பார்க்கறவங்க அதனால வந்து நல்லா பயன்படுறாங்க இல்லையா. நவீன இயந்திரங்கள் அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது சம்பளம் கிடைக்குது இல்லையா.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இன்னைக்கு
1: திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவன் அண்ணா கால் பண்ணி அவரோட கருத்துக்களை வந்து நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு. சோ மறக்காம நீங்களும் கால் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்ஓட நம்பர் 9787770178. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: நம் ஊரில் விளைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: என்றும் நலமுடன்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹர்னி. ஸோ இன்னைக்கு என்ன தலைப்புல நம்ம பேசிட்டு இருந்தோம், இந்த ஒரு மணி நேரம் நம்மளோட உரையாடல் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிறதுக்கு சிறு தொழில்கள் முக்கியமா இல்லை பெரிய நிறுவனங்கள் ரொம்ப ரொம்ப அவசியமா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியோட முடிவில் நம்ம எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கிராமப்புறங்களோட வேலை வாய்ப்பை அதிகரிக்கிறதுக்கு பொதுவாகவே ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். அதில் அந்த ரெண்டு விஷயமுமே சிறு தொழில்கள் மற்றும் பெரிய நிறுவனங்கள். இது ரெண்டுமே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்தான். ஸோ பெரிய நிறுவனங்கள் மூலிமா நமக்கு அதிக வேலை வாய்ப்புகள் வரும், அதிலிருந்து நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேர்த்து வச்சு, ஸோ அடுத்ததாக ஒரு 30 வயசுக்கு மேலே நம்ம வந்து ஒரு சிறு தொழில் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பிஸ்னஸ் பண்ணுறது மூலிமா நம்மளோட வேலைகளை நம்மளே பார்த்துக்க முடியும். ஸோ 4 பேருக்கு நம்மளும் வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும். ஸோ இதை வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். இது மட்டும்தான் இல்லை இது மட்டும்தான் அப்படின்றத நம்ம என்றைக்குமே சொல்ல முடியாது. இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். ஒரு வயசு வரைக்கும் நம்ம பெரிய நிறுவனங்களில் வேலை செஞ்சு அதுக்கப்புறமேட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே தொழிலை செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த ஒரு தலைப்போட முடிவும் இது தான். அதோட நானுமே இப்போது இங்கே நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் இன்னொரு சூப்பரான தலைப்போட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஸ்ரீஹரிணி.

சிறப்பு அருமையான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் உங்க கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் உங்க கூட பேசுறதுக்காக நாகராஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மறக்காம நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி, டாடா பாபா நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியை கேட்டு ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி முதல் விஷயமாக நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அல்சர் அப்படின்ற ஒரு பிரச்சனையை பற்றி தாங்க. இந்த அல்சர் இருக்கிறவங்க எந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணனா அந்த அல்சர் பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், பண்ணக்கூடாத விஷயங்கள் பற்றியும் நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து பேசலாங்க. பொதுவாக டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது அல்சர் இருக்கவங்க மட்டுமே இல்லைங்க, எல்லாருமே நேரத்திற்கு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஆனால் அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பாக டைமுக்கு வந்து சாப்பிட்ணும். காலை மதியம் இரவு நேரங்களில் தவறாமல் சாப்பிட்றதும் ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணீர் குறைந்தபட்ச அளவாகுது, அதுக்கு மேலேயும் அவங்க வந்து குடிக்கலாம், ஆனால் கட்டாயமாக 2 லிட்டர் குடிச்சே ஆகணும். இடைவெளி விட்டு அவங்க எடுத்துக்கணும், ஒரு 2 டம்ளராக வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த அல்சர் பாதிப்பு இருக்கிறவங்க அவங்களுடைய உணவில் காரம் மட்டும் தவிர்க்கணுமா அப்படின்னா இல்லைங்க, புளிப்பு இதுவுமே தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, எண்ணெய் அதிகமாக இருக்கிற உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு உணவு முறையை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க, அதாவது காரம் வந்து அவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க, புளிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க. இது ரெண்டுமே அவங்க தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அவங்களுக்கு பிடிச்சதுனால அதை வந்து அவங்களுக்கு விடுறதுக்கு மனசு வராது. இருந்தாலும் அல்சர் குணமாகணும் அப்படின்னா இதை வந்து அவங்க பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அல்சர் குணமானதுக்கப்புறம் நான் எப்பயாச்சும் காரமாகவோ புளிப்பாகவோ வந்து சாப்பிட்லாங்க. அதே மாதிரி நார்மலாக நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும், ஊறுகாய், வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, இந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க. குறிப்பாக புளிசாதம், அதுக்கப்புறம் லெமன் சாதம், லெமன் ஜூஸ், சாத்துக்குடி, ஆரஞ்சு, புளித்த மோர், தயிர், இதெல்லாம் வந்து அவங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த புண்ணு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ரொம்ப அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற ஒரு விஷயங்க. இதே மாதிரி எண்ணெயில் பொறிச்ச உணவுகள், அது வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மழை காலத்திலலாம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். சில்லி சிக்கனாக இருக்கலாம், இல்லை போண்டா வடை அதுவாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவோம். ஆனால் அல்சர் இருக்கிற சமயத்தில், அது குணமாகணும் அப்படின்னு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிற சமயத்தில் அதை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவர் வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணி

0: அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: காந்தி ஜெயந்தி மற்றும் தேசிய ரத்த தான தினத்தை முன்னிட்டு
3: சிகரம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் பலர் இணைந்து நடத்தும்
2: 20ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் மற்றும் அரசு பள்ளி சாதனை மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா
3: நடைபெறும் நாள் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை
2: நடைபெறும். இடம் வேலநத்தம் பாவடி செங்குந்த திருமண மண்டபம் ஆட்டையாம்பட்டி.
3: ரத்த தானம் செய்வோம், மனிதநேயத்தை வளர்ப்போம்.
4: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரியமோட்டூரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
5: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
6: அது என் போனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
5: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
6: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
5: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
6: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
5: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
3: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
7: டெக் குரு நிகழ்ச்சி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம நிலையை எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதம், ஊட்டச்சத்து மாதம் குறித்த விழிப்புணர்வை நம்ம சோனா எஃப்எம்ல நம்ம வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அதாவது எதற்காக இந்த மாதம் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா, ஊட்டச்சத்து குறைபாடு ஒருத்தருக்கு வரக்கூடாது, குழந்தைகளுக்கு வரக்கூடாது, கர்ப்பிணி பெண்களுக்கு வரக்கூடாது, பாலூட்டும் தாய்மார்களுக்கு வரக்கூடாது. ஆரோக்கியமான எல்லா சத்தும் இருக்கிற உணவுகளை அவங்க சாப்பிட்டு அந்த ஊட்டச்சத்து முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த ஒரு மாதம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம கூட தொடர்ந்து இந்த மாதம் முழுவதுமே நியூட்ரிஷன் சங்கீதா மேம் இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டுருக்கிறாங்க. இன்றைக்கும் இணைகிறாங்க. மேம் வணக்கம். மேம் மேம், இந்த ஒரு உணவுகளை நம்ம எப்படி பிரித்து பிரித்து எடுத்துக்கலாம் மேம்? அது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது, எப்படி எடுத்துக்கலாம் மேம்?
2: இப்போ காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, மூணு வேளை இருக்கு இல்லைங்களா? மெயினாக வந்து நம்ம காலையில் உணவு வந்து எப்பயுமே வந்து முழு ஊட்டச்சத்தோடு எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ வந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம் டே ஃபுல்லாக, அப்போ வந்து உங்களுக்கு அப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ மெயினாக மூணு வேளையிலுமே நமக்கு வந்து அந்த மூணு குரூப் சொன்ன இல்லைங்களா, மெயினாக சீரியல்ஸு, பல்சஸ், வெஜிடபிள்ஸ், இது மூணுமே மூணு வேளை உணவுலையும் வர மாதிரி இருக்கணும் ஓகேங்களா? ஸோ காலை உணவு பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் செஞ்ச உணவாக இருக்கணும், அதோட ஒரு சுண்டல், அதோட ஒரு பழம். அப்படி எடுக்கிறப்போ நமக்கு அந்த ஒரு உணவுலேயும் உங்களுக்கு புரதம், மாவுச்சத்து, இரும்பு சத்து எல்லாமே கிடைக்கும். ஸோ மதிய உணவும் அதே மாதிரி தான், நம்ம சிறுதானியத்தோட காய்கறிகள், கீரைகள், பழங்களோடு இருக்கணும். இரவு வேளை உணவு மட்டும் எப்பவுமே வந்து கொஞ்சம் எளிது ஜீரணமாகற மாதிரியும் உணவாக இருக்கணும். நைட்டில் வந்து ரொம்ப நம்ம எண்ணெயில் பொரித்ததோ இல்லை முழு தானியங்களோ இல்லை சுண்டல் வகைகளோ நைட்டில் அவாய்ட் பண்ணணும். ஸோ ஒரு பிளேட் அப்படின்னா நம்ம அரிசி ஒரு பங்குனா காய்கறிகள் இரண்டு பங்கு இருக்கணும், பழங்கள் ஒரு பங்கு. இந்த மாதிரியான முறையை நம்ம ஃபாலோ பண்ணணும்.
1: கண்டிப்பாக மேம், இந்த ஒரு தகவல் நேயர்களுக்கு வந்து உண்மையிலே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க மேம். அதாவது காலை, மதியம், இரவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றோம். ஸோ அந்த சாப்பாடை எப்படி எடுத்துக்கலாம், என்னவா எடுத்துக்கலாம், அது எப்படி நம்ம வந்து பிரித்து பிரித்து நம்மளுடைய உணவு முறைகளை அந்த சத்துக்களை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விலாவரியாக மேம் வந்து பகிர்ந்துருந்தாங்க. நன்றிங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க. நம்ம சோனா எஃப்எம் நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.
3: வயசுலேருந்து

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 மணி வரை
1: நடைபெறும். இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
3: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
2: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
3: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
2: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
3: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
2: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
3: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
2: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
1: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. உங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்துல நம்ம மன ஆரோக்கியம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதாவது இன்னைக்கு இருக்கிற மாதிரியான மனநல பிரச்சனைகள் நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்திலையும் அப்பா அம்மா காலத்திலையும் இல்லை. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நிறைய ஒரு கேள்விகள்லாம் இருக்கும். ஏன் இப்போ இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கடந்த காலம் தற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி கூட்டு குடும்பம் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதாவது ஒரே வீட்டில் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க, கஷ்டங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டு ஒரு அன்போடு இருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த டைமில் அந்த மன அழுத்தம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி தனிப்பட்ட அறை, அதாவது தனியாக ஒரு அறைனே ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஒரு வீடு இருந்துச்சு அப்படின்னா 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் ஒவ்வொரு அறை கூட வந்து இருக்குது. அப்படி அறை இல்லைனாலும் தனியாக போயிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ அதனால் அந்த பகிர்ந்துக்கக்கூடிய நேரம், பகிர்ந்துக்கக்கூடிய டைம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து இல்லை. ஸோ அதனால் மன அழுத்தம் வருது.

சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஒரு காலகட்டத்தில் இயற்கையான வாழ்க்கை முறை இருந்ததுங்க, உடல் உழைப்பு இருந்தது, இயற்கையான உணவு முறை இருந்தது, மனசு அமைதியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த உடல் உழைப்பு அப்படின்றது இல்லை. நம்ம வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணுறோம், அதே நேரத்தில் ஒரு இயற்கையான உணவை நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னா இல்லை. நம்மளுடைய உணவு பழக்கமும் வந்து மாறிடுச்சு. ஸோ அதுவும் வந்து இன்றைக்கி மன அழுத்தம் அதிகமாக வர்றதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்குங்க. ஸோ இந்த ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது என்னென்னா, அந்த காலத்தில் ஒரு குடும்பமாக இருந்தப்போ ஒருத்தர் ஒருத்தர் அவங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்துக்கிட்டு இருந்த மாதிரி, இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இல்லாட்டியும் குடும்பமாக இருந்து ஒவ்வொரு விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு மூலியமாக இந்த ஒரு மன அழுத்தம் வராமல் தவிர்க்க முடியும். இன்னொன்று, இயற்கையான வாழ்க்கை அதிகமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிற வேலைக்கு போக முடியாட்டியும் ஒர்க் அவுட் பண்ணணும். அதே நேரத்தில் ஃபோன் யூஸ் பண்ணுறதை ரொம்ப கம்மி பண்ணிக்கணும், குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை தாண்டி உணவு முறை, ஒரு ஓரளவுக்கு ஆரோக்கியமான உணவு முறைகளை எடுத்துக்கிறது மூலியமாகவும் மன அழுத்தத்திலிருந்து நம்ம வந்து வெளிவர முடியும், மன அழுத்தம் வராமலும் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி இன்றைக்கி நாம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன
2: இருக்கும்
1: இது கூட தெரியாதா? முட்டை நடுவுல கருவு இருக்கும்.
2: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்ம கூட பருத்திக்காட்டில் இருந்து பூங்குடி அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க. அம்மா வணக்கம். அம்மா அம்மா, இந்த பாகற்காய் இருக்கு இல்லையாங்கம்மா, இந்த பாகற்காயை சாப்பிடக்கூடிய முறை சொல்லுங்கம்மா. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த பாகற்காயை வந்து ஒதுக்குறாங்க. அதாவது அது கசப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு ரீசன்னால் பாகற்காயை வந்து ஒதுக்குவாங்க. அதே மாதிரி ரெகுலராகவும் இந்த பாகற்காயை எடுத்துக்க மாட்டாங்க, எப்போயாவது எடுத்துப்பாங்க. ஸோ இது சாப்பிடக்கூடிய முறை பற்றி சொல்லுங்கம்மா.
7: இப்போ அசைவம் சாப்பிட்டு பாவக்காய் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்குது. பாவக்காய் எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிட்ணுங்கிறதும் இருக்குது. கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காய் ஒதுக்கக்கூடாது. நம்ம அறுசுவை உணவில் பாவக்காயும் ஒன்று. பாவக்காய் வந்து சாப்பிட்றது எப்படின்னா, நல்லா புளி பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா நம்ம மசாலெல்லாம் போட்டு அரைச்சி நல்லா புளியிலே வேக விட்டோம்னு வச்சுக்க, பாவக்காய் அதிகம் கசக்காது. சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்றலாம் பாவக்காயை. பாவக்காய் குழம்பு நம்ம டெய்லி உணவில் சாப்பிட்டுக்கணும். டெய்லி உணவில் சாப்பிடாட்டினா கூட போயிட்டு போகுது. ஒரு நாள் இன்றைக்கி சாப்பிட்றோமா, மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் கழித்து பாவக்காயை. இந்த மாதிரி பாவக்காயை அடிக்கடி சேர்த்திட்டே சாப்பிட்டுக்கணும். ஜூஸ் மூலமாகவோ, ஒன்று குழம்பு மூலமாகவோ, வத்தல் மூலமாகவோ சாப்பிட்டாக்கா கட்டாயமாக பிள்ளைங்களுக்கு கீரிப்பூச்சி இல்லாத பிள்ளைங்க நிறையாது வயிற்று வலி இந்த மாதிரி எதுக்கு தொடிக்குதுன்னே தெரியாதெல்லாம் இருப்போம். போய் டாக்டர்கிட்ட வாங்கிட்டு வந்தால் அப்போதைக்கு மட்டும்தான் அந்த டானிக்கை வந்து உதவி செய்யும். அந்த பாவக்காய் குழம்பு வச்சு பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்கணும். நாடா புழு கொக்கி புழுவெலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, பிள்ளைங்க சாப்பிடும் சாப்பிடாது ஒன்று சாப்பிட்றது பூராமல் அதுங்களுக்கு அது மூலமாகவே போயிடும். அதுங்க அந்த கொக்கி புழு நாடா புழு பூரா அதுங்க சாப்பிட்றது உணவு பூரா இழுத்துங்க சத்து. அப்புறம் பிள்ளைங்களுக்கு எங்கேருந்து சத்து வரணும், அதனால் பாவக்காயை முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. எப்படி இனிப்பு கொடுக்குறோமோ, சுவர்ப்பை கொடுக்குறோமோ, அது மாதிரி இந்த கசப்பையும் கொடுத்து பழக்கணும் பிள்ளைங்களுக்கு. சாப்பிட்றதுக்கு பெருசாக நல்லா அப்போ தான் அதுங்க இதை எடுத்துக்கும். நன்றி, வணக்கம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நீங்களும் மற்ற ஃப்ரெண்டுங்கக்கிட்ட சொல்லுங்கள்.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. அதாவது பாகற்காயில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது, எல்லாம் சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை இன்னும் வந்து ரொம்ப ஆழமாக ஏன் சாப்பிடணும், அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அது குழந்தைங்களுக்கு எவ்வளோ நல்லது, பெரியவங்களுக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8.

சீரமைக்கு என்றுமே பரிசு இருக்கு. அதையும் நீ கொஞ்சம் உணர்ந்து கொள்ள. உன்னை தடுக்க, உன்னை தடுக்க, உன்னை தடுக்க ஆயிரம் எல்லை உன்னை எதுக்காய் எவனும்.

0: மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த டைமில் இந்த மாதம் முழுவதுமே என்ன ஒரு விஷயம் பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, பாரம்பரிய உணவு முறை, பாரம்பரிய வாழ்க்கை முறை, அந்த ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததுங்க. ஸோ நம்மளுடைய உடலும் மனதும் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். அவங்க ஃபாலோ பண்ண சில விஷயங்கள், அதாவது வாழ்க்கை முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டால், காலையில் அவங்க எந்திரிக்கிற நேரம், நம்ம தாத்தா பாட்டி அவங்க எப்போ எந்திரிப்பாங்க அப்படின்னா, சூரிய உதயத்திற்கு முன்னாடி அதிகாலை அதிகபட்சமாக 5 மணிக்கு அவங்க எந்திரிச்சிருவாங்க. ஸோ இது அவங்க உடலுக்கும் மனதிற்கும் பெரிய புத்துணர்ச்சியை தந்தது. ஸோ எப்படி அப்படின்னு கேட்கலாம். எப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு 4:30 எந்திரிச்சு வெளியே வந்து நின்று பாருங்களேன், அந்த ஒரு ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படின்னு. அது நம்ம உடம்புக்கு வந்து ஒரு பெரிய எனர்ஜியை வந்து கொடுத்துருக்கு அந்த ஒரு டைமில். ஸோ இப்போவும் நம்ம வந்து ஒரு 4:30 எந்திரிச்சு வாக்கிங்லாம் போனால் சேம் எனர்ஜியை ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இது நம்மளுடைய பாரம்பரிய வாழ்க்கை முறையில் இன்றைக்கி மிஸ் பண்ணது. ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து 6:30, 7 கூட நிறைய பேர் வந்து எந்திருக்கிறாங்க. ஸோ அது வந்து வாழ்க்கை முறை மாற்றத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று, அப்போ மேக்ஸிமம் காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் செம்பு பாத்திரத்தில் வைக்கப்பட்ட அந்த தண்ணீரை வந்து எடுத்துப்பாங்க, வெதுவெதுப்பாக எடுத்துப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய வயிற்றை சுத்தம் பண்ணுறதுக்கும் நச்சுகளை வெளியேற்றுறதுக்கும் உதவி இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம செம்பு பாத்திரத்தை நினச்சா பயன்படுத்த முடியும். ஸோ நமக்கு வந்து கடைகள்லாம் கூட கிடைக்குது, செம்பு வாட்டர் கேன் கிடைக்குது, செம்பு பாத்திரங்கள் கிடைக்குது. ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து அந்த வாழ்க்கை முறைக்குள்ளார போகணும்னு நினச்சா செம்பு பாத்திரங்களை வாங்கி அதில் தண்ணி வச்சு நம்ம மார்னிங் டைம் வந்து குடிக்க முடியும். நம்ம வாழ்க்கை முறையை நம்ம திரும்பவும் ட்ரெடிஷ்னலாக மாற்றிக்க முடியும். அதே மாதிரி அவங்களுடைய உணவு முறை எப்படி இருந்தது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற மாதிரி காலையில் 8:00, மதியானம் 1:00, சாயந்தரம் வந்து 8:00 அப்படின்லாம் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பசி எடுத்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க, அது எத்தனை மணியாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த வித பாதிப்புமே வராமல் இருந்தது. இன்னொன்று, நம்ம பாரம்பரிய உணவில் இனிப்பு, புளிப்பு, உப்பு, கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு அப்படின்னு அறு சுவைகளும் வந்து இருக்கும். அப்படிப்பட்ட உணவுகளை தான் நம்மளுடைய தாத்தா பாட்டி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஆரோக்கியம் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நாமளும் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. அந்த பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். பாய் பாய் நேர்களே, மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகராஜ்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாக்கரையன் கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன திவாக்கர், இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்க மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாக்கரன் கூட. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாக்கர் என்னோட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் உங்க நான் சொல்ல போறேன். நீங்க ஓப்போ மொபைல் இல்லைனா ரியல்மி மொபைல் வச்சிருந்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் போன் ட்ரிக் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ட்ரிக் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு ட்ரிக் எதை பத்தி இருக்கும் அப்படின்னா, உங்களோட மொபைலில் நீங்கள் பட்டன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதாவது ஹோம் வரத்துக்குன்னு ஒரு ஸ்கொயரில் ஒரு பட்டன் இருக்கும், பேக் வரத்துக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஆனால் அதையே ஸ்வைப் பண்ணுறது மூலிமா, எப்படி தள்ளுறது மூலிமா பேக் வர மாதிரியும், கீழேருந்து மேலே தள்ளுறது மூலிமா ஹோம் ஸ்க்ரீன் வர மாதிரியும், ஜெஸ்டர்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலோட செட்டிங் ஓப்பன் பண்ணி அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா, அங்கே சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சிஸ்டம் அண்ட் அப்டேட்டுன்ட்டு அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே ஒன்று இருக்கும், அதை தொட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மேலேயே பட்டன்ஸ் இல்லைன்னா ஜெஸ்டர்ஸ் அந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் பட்டன்ஸ் வச்சும் நீங்கள் இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜெஸ்டர்ஸ் வச்சும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஜெஸ்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா அதில் ஹைடு ஜெஸ்டர்ஸ் கைட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா வைப்ரேட் ஆன் பேக் நேவிகேஷன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அது வேணாலும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஹைடு ஜெஸ்டர் கைட் பார் அப்படின்னு இருக்குல்ல, அது என்னென்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு வேணுமா வேணாமா அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு அது வைக்க சொல்கிறாங்க. அந்த ஹைடு ஜெஸ்டர் கைடு பார் அப்படின்னு இருக்கிறத ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கீழே இருக்க அந்த கோடு போயிடும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த கோடு எல்லாமே யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் அதை கோடு

வர மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வைப்ரேட் அண்ட் பேக் நேவிகேஷன் இருக்குல்ல, அது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேக் வரப்போ அது ஃபோன் வைப்ரேட் ஆகிற மாதிரி பண்ணி கொடுக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க, நான் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான செமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

என் பேர் விகாஸ் ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பேசியம் சோனா எஃப்எம், இது சோனா எஃப்எம்.

0: FM 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்கள சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்ப விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கர் என்னோட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் கேஜெட் தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறது வந்து ரேட் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் வாங்க முடியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 1600 சூப்பரான ஒரு செமையான ஸ்மார்ட் வாட்ச் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது என்ன, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத சொல்கிறேன். தொடர்ந்து நீந்திரங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கர் என்னுடன். ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் டெயிலில் தான் இருக்கும். அந்த முகப்பு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் சதுரமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. இப்போ நான் சொல்ல போகிற ஸ்மார்ட் வாட்சோட பெயர் நாய்ஸ் க்ரூ அப்படிங்கிறது அதோட பேர். நாய்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய க்ரூ அப்படிங்கிறது தான் அதோட பேர். இது டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு ரவுண்ட் டெயிலில் கொடுத்துருக்காங்க, மெட்டாலிக் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. உங்களுக்கு சைடில் ஒரு ரொட்டேட்டிங் டெயிலும் அது கூடவே ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிலிக்கான் டைப்பில் வார் வருது. இந்த வாட்சோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.38 inches கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய டிஸ்பிளே, இந்த செக்மெண்ட்லேயே இதுதான் பெரிய டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ரவுண்ட் டிஸ்பிளேயில் அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்சை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனுக்கு வர காலை நீங்கள் உங்கள் வாட்ச்லேயே அட்டன் பண்ணி பேசிக்கலாம். இதில் ஒரு ஹை குவாலிட்டி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. வாட்சில் அட்டன் பண்ணிக்கவும் முடியும், கட் பண்ணி ரிஜெக்டும் பண்ணிக்க முடியும். அந்த ஹை குவாலிட்டி மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணி உங்களோட ஃபோனுக்கு வர காலை இதிலேருந்து பேசிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் சிம் போட முடியாது, உங்கள் ஃபோனுக்கு வர காலை தான் இதிலேருந்து பேச முடியும். இதை தாண்டி இதில் நாய்ஸ் ஹெல்த் சூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 24/7 ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுறதுக்கு, பிளட் ஆக்சிஜன் லெவலை மெசேஜ் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், ஸ்லீப் ட்ராக்கர், இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும். இதுலேயே உங்களுக்கு 100+ க்ளவுடு பேஸ்டு வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட வாட்ச் ஃபேஸஸை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்போர்ட்ஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா உங்களோட கேமை ட்ராக் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாட்சோட தற்போதைய விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1599 இருக்குது. இது நிறைய கலர் வேரியண்ட்லையும் அவைலபிளாக இருக்குது. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கடனுடன் உங்களுக்காக அருமையான சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கரும் கூட ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அதில் இப்போ நீங்கள் சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில் கேட்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அட் த சேம் டைம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் சரி, உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். அப்போ தான் அடுத்த டைம் சொல்கிறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி சொன்னால் புரியும் அப்படிங்கிறத நான் தெளிவாக இன்னொரு டைம் சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கர் என்னோட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் அவங்க ஃபோனில் இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. என்னென்னா சாஃப்ட்வேர் அப்டேட். இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தாலே நிறைய பேர் இப்போலாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நிறையா புது புது எரர்ஸ் வருது, பக்ஸ் வருது, நிறைய பேருக்கு பேட்டரி சீக்கிரமாக குறையுது, மொபைல் ஃபோன் ஹீட் ஆகுது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அவங்களோட மொபைலை அப்டேட் பண்ணுறதுக்கே பயப்படுறாங்க, சிஸ்டம் அப்டேட் பண்ணுறதுக்கே பயப்படுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், சிஸ்டம் அப்டேட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது ஒரு குறை இருந்திருக்கும், அந்த அப்டேட்டில் ஏதோ ஒரு குறை இருந்திருக்கும், அந்த குறையை சரி பண்ணி தான் அவங்க புதுசாக விட்டுருப்பாங்க. இதில் வேறு குறை இருந்தது அப்படின்னா அடுத்த அப்டேட்டில் அவங்க சரி பண்ணிடுவாங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி பக்கோடையும் ஏதோ ஒரு பிரச்சனையோடையும் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஒரு சில டைம் ஒரு சில மொபைலுக்கு ஒரு சில மாடலுக்கு அந்த மாதிரி வரலாம். சிஸ்டம் அப்டேட் பண்ணுறதுனால அவங்க செக்யூரிட்டி வைஸ் அது வந்து நிறைய விஷயத்த அவங்க புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க. உங்கள் ஃபோனில் இன்னும் நல்லா செக்யூரிட்டி ப்ரைவசிலாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிறதுக்காக நிறைய அப்டேட் அதில் கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணுறதுனால உங்கள் ஃபோனில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையோடைய தான் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஒரு தப்பை நிறைய பேர் சிஸ்டம் அப்டேட் அதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாமல் அந்த பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஃபோனில் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, விவோ, ஓப்போ, ஐக்யூ, மோட்டோ இந்த மாதிரி எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சது 80%-100% வரைக்கும் சார்ஜில் வச்சுக்கோங்க. 80%-ஆவது சார்ஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் ஒரு 20-10%-லாம் அப்டேட் போட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் அப்டேட் ஆகிறப்பே ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபோனில் ஃபுல் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகாது, ஃபோனே ஆன் ஆகாமல் போயிடும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, உங்கள் ஃபோனில் நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் போடுறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 5-10 GB ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா இடம் தேவைப்படும். அதனால் இந்த மாதிரியான இடத்த நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஃப்ரீயாக ஸ்மூத்தாக சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிவிடும். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்டர்நெட் இருக்கிற இடத்துல நீங்கள் டவுன்லோட்

பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு கரெக்டாக சீராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வச்சு பண்ணுறப்ப சாஃப்ட்வேர் அப்டேட்டும் ஸ்மூத்தாக முடியும், எந்த ஒரு பிரச்சனையும் அப்டேட்டுக்கு அப்புறம் வராமல் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, இது வாக்கரேனுடன். உங்களுக்காக அருமையான சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன இருக்கும்
2: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவுல கரு இருக்கும்.
1: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம், இது சோனா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜியில இருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் என் கூட இன்னும் உங்களுக்காக ஒரு விஷயம் காத்துக்கிட்டே இருக்கு. நாம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பகுதியில முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நானும் அவ்வளவு காத்துக்கிட்டே இருக்கேன். அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில. இது வாக்கர் என் கூட இப்ப ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு. இந்த பாட்டு கேட்குறப்ப உங்களுக்கு வந்து சே என்னமா பாட்டு பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா, அந்த மாதிரிலாம் தோணியிருக்கா? அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் உடனே 9 7 8 7 7 0 107.8

அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிட்டுருங்க. இப்போ நீங்கள் ஒலிபரப்புன பாடல் செமையாக இருக்குது தம்பி, வரிகள் சூப்பராக இருக்குது, நல்லா பாடியிருக்காங்க, பின்னணி இசையெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பலாம். இதை வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணணும்னு கிடையாது, நார்மல் மெசேஜில் கூட நீங்கள் அனுப்பலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கூட சொல்லலாம், அதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். இந்த கருத்துக்களை வச்சு நீங்கள் என்ன இதுவாக பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை நம்ம இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவோம். அது மட்டும் இல்லாமல் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்லையும் நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு தான் பாட்டை போடுவோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா தாராளமாக அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான செமையான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் எந்த மொபைல் வச்சுருந்தாலும் சரி, அந்த மொபைலில் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணாமலே சீக்கிரமாக இன்டர்நெட் காலி ஆகிடுது, டக்கு டக்குன்னு இன்டர்நெட் எனக்கு குறைஞ்சிடுது, நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதே இல்லை, ஆனாலும் எப்படி குறையுது அப்படின்னு கன்ஃபியூஸில் குழம்பி போயிருந்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இன்டர்நெட் யூசேஜ் அதாவது டேட்டா யூசேஜ் எப்படி போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இதுக்கு நீங்கள் உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லா ஃபோன்லேயுமே மேஜராக இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது மொபைல் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மொபைல் நெட்ஒர்க்கை தொட்டுக்கோங்க. மொபைல் நெட்ஒர்க்கை தொட்டதுக்கப்புறம் திரும்ப அப்படியே கீழே வந்தீங்கன்னா மொபைல் டேட்டான்னு இருக்கும், அது கீழேயே டேட்டா யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு சிம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சிம்மே காட்டும், சிம் 1 சிம் 2 அப்படின்ட்டு. இந்த மாதத்தில் எத்தனை ஜிபி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு சிம்மோட நெட்ஒர்க்கில் மட்டும் எத்தனை ஜிபி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காட்டும். அதுக்கப்புறம் எந்த நாள் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த டேட்டில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ இன்டர்நெட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை ஜிபி போயிருக்கு அப்படிங்கிறதையும் காட்டும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ் பை ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அங்கே என்ன இருக்குன்னா எந்த ஆப் வந்து அதிகமான டேட்டாவை எடுத்துருக்குது அப்படிங்கிறத அங்கே காட்டும். இதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த ஆப் வந்து அதிகமான டேட்டா எடுத்திருக்கு அப்படின்ட்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சோஷியல் மீடியா ஆப்பில் தான் அதிகமான டேட்டாஸ் போயிருக்கும். இப்போ இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், நீங்கள் எந்த ஒரு ஆப்பை ரிப்பீட்டடாக அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பில் தான் அதிகமான டேட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தொட்டு நீங்கள் டிசேபிள் மொபைல் டேட்டான்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப்பில் இனிமேட்டுக்கு மொபைல் டேட்டாவே யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் லோட் ஆகாது. அங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே உங்களுக்கு எத்தனை ஜிபி பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத காட்டும். அந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டுருக்கிறத நீங்கள் பேக்ரவுண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகிற அந்த ஒரு ஜிபி வந்து குறையாமல் இருக்கும். இந்த ஒரு சூப்பரான ஆப்ஷன் உங்கள் மொபைலில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் மொபைலில் பேக்ரவுண்ட் டேட்டா சீக்கிரமாக குறையாது, உங்களோட இன்டர்நெட்டும் சீக்கிரமாக போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
3: இது வாலிப வயசு.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன் நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் வந்து கிடச்சிருக்குங்க. ஸோ இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் நம்மளை சுற்றி சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் வந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக ஒரு கேள்வி கேட்போம்ல. ஸோ இன்றைக்கும் உங்ககிட்ட கேட்கறதுக்காக ஒரு சூப்பர் கேள்வியை எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்போ நம்ம லைஃப்பில் எது நமக்கு டக்குன்னு ரியாக்ட் ஆகுமோ இல்லையோ, கண்டிப்பாக நம்ம ஒரு சில இடங்களில் ஒரு சில பாயிண்டில் டக்குன்னு கோவப்பட்டுருவோம். ஸோ இந்த கோவத்தை வச்சு தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வி கேட்க போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்களைய உடனே கோவப்பட வைக்கிற ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. இப்போது நீங்கள் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-7107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களையே உடனே கோவப்பட வைக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போது என்னையே இந்த குவஸ்டின் வந்து கேட்டீங்க, நான் என்ன எதுக்காக உடனே கோவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது நாம் வந்து ஒர்க்க ரொம்ப டைம் எடுத்து பார்த்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருப்போம். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னது இது இன்னும் முடிக்கலையா, இவ்வளோ தான் பண்ணியிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் லைட்டாக வந்து கோவம் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு ஒர்க்கில் இருப்போம், ஆனால் வீட்டில் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்காம நீ எப்போ பார்த்தாலும் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் படுத்துகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் டக்குன்னு நம்ம ரியாக்ட் ஆகிடுவோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்களையே உடனே கோவப்பட வைக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத அது என்கிட்டே வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787-7107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்காக நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு, அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க. சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க. அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது. ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதில் வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்குலாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.

0: நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
1: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: ஏய் எஸ்பி, என்னடி மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேங்கற? ஒரு போட்டோ அனுப்பிச்சா கூட பார்க்க மாட்டேங்கற?
3: போனே எடுக்கிறது இல்லடி, இதுல நான் எங்க மெசேஜ் எல்லாம் பாக்குறது?
2: இது ஒன்னு சொல்லிரு, ஏன் என்னாச்சு?
3: வாழ்க்கையே வெறுப்பா போகுதுடி, வாழவே பிடிக்கல.
2: என்னடி அதுக்குள்ள 60 வயசு முதுமை அடைஞ்ச மாதிரி பேசுற?
3: என்னத்த சொல்றது? போ,
2: ஏதோ ஒன்னு சொல்லு.
3: ஒன்னும் இல்லடி, நேற்று நான் ஒரு ஸ்டோரி போட்டேன், அந்த ஸ்டோரிய வெறும் 10 பேர் தாண்டி பார்த்துருக்காங்க. இது கூட ஒரு பக்கம் அக்செப்ட் பண்ணிக்குவேன். வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், அது இன்னும் யாருமே பார்க்கலடி.
2: ஆமாம் ஆமாம், கஷ்டமாக தான் இருக்கும். துக்கம் தொண்டை அடைக்குதா?
3: ஆமாண்டி.
2: சரி, ஏதா வேலை வெட்டி இருந்தால் பார்க்கலாம்ல?
3: அது இருந்தால் நான் ஏன் இந்த வேலையை பார்க்க போகிறேன்?
1: சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: அதாவது நம்மள நிறைய பேருக்கு இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது நடக்கும். என்ன அப்படின்னா, வாரம் ஃபுல்லாக பயங்கரமாக வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீக்கெண்டில் ஒரே ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் செய்கிற வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். ஆனால் வீட்டில் இருக்கிற ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னது இது வந்தோடனே படுத்துக்கிட்ட டிவி பார்த்துட்டு இருக்க, மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ வரும் பாருங்கள் நமக்கு ஒரு கோபம், அந்த மாதிரி தான் வந்துருக்கும். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களைய உடனே கோபப்பட வைக்கிற ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்களும் வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களையே உடனே கோபப்பட வைக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத. உடனே ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்ல வாரம் அப்படின்ற மாதிரி தாங்க வந்து இருந்தது. ஏன் அப்படின்னா, இந்த காந்தி ஜெயந்தி அதுக்கப்புறமா புரட்டாசி சனிக்கிழமை அப்படி இப்படின்னு ஒரு 3 நாள் லீவ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த 3 நாள் லீவில் வெளியூர்லேருந்து, அதாவது வெளியூருக்கெலாம் வேலைக்கு போயிருப்பாங்களா, அவங்களாம் சொந்த ஊரில் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், ஃபேமிலியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங்லாம் போட்டு ஊருக்கெலாம் வந்து வருவாங்க. இது காமனாக நடக்கிறதா. ஸோ அப்படி வரவங்க நல்ல ஒரு ஃப்ரீடமாக வரணும், வசதியாக வரணும் அப்படின்றதுக்காக சேலம் கோட்டம் சார்பில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ஸ்பெஷல் பஸ்ஸஸை கவர்மெண்ட் சைட்லேருந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஊருக்கெலாம் வரணும், சொந்த ஊரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வந்துவாங்க. ஒரு சில டைமில் நாம் வந்து பார்க்க முடியும், இந்த மாதிரியான ரஷ்ஷான டைமில் பஸ்ஸில் ஃபுட்போல் அடிஸ்ட்லாம் வந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அடுத்தடுத்த பஸ்ஸில் கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்ததாக இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ரொம்ப மோசமாக ரேஷன் கடைக்கே போகலை அப்படின்னா உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு முக்கியமான அப்டேட்டை எடுத்து வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்றத நம்ம அப்புறமா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்கு. பிளேஸோட தந்தானானி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு, அதுக்கப்புறமா எஸ்ஃபை அஃபிஷியலோட வா ஏன் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பாடல்கள் உங்களுக்காக பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்குங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னா, உங்களைய உடனே கோபப்பட வைக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்துருக்கு. ஸோ அதையுமே வந்து சொல்லுங்கள், நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, உங்களைய உடனே கோபப்பட வைக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பத்தி நம்ம கூட ஒரு நேயர் பேச போறாரு. ஸோ அவரை உடனே கோபப்பட வைக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். இது வாலிப வயசு குரு.
0: வணக்கம்.
1: 94 அதிகார சூடு திருக்குறள் இல்லைங்க, திருவள்ளுவர். அவரு அந்த அதிகார வகத்துல என்ன சொல்லன்னா, சூழ்ச்சி சூது இவை ஒரு அது வந்து ஒரு இனப்பட்ட சொற்கள், பொருளை அடிப்படையாக கொண்டு சூது விளையாடப்படுகிறது. இங்கு எவ்வளவு தீமை விளைக்கும் என்பதையே அந்த அதிகாரத்துல சொல்றது. அந்த அதிகார சூதுங்கிற அதிகாரம் அதுல அவர் சொன்னது, நான் சொன்னது இல்ல, என் திருவள்ளுவர் காலம் எப்போ அப்பவே சொல்லியிருக்காரு. 940 குறள் சொல்லி அந்த விளக்கத்தையும்
0: சொல்லிடுறேன்.
1: காதலிக்கும் அதே சூரிய சூரிய போல் துன்பம் உளத்துறும் காதற்று உயிர் அப்படின்னு அந்த குறள் சொல்லுதுங்க. அதனுடைய பொருள் என்ன தெரியுங்களா, உடலுக்கு துன்பம் ஏற்படும் போதெல்லாம் உயிர் மீது விருப்பம் முழுவது போல சூதாட்டத்தில் பொருளை இழந்து தோக்க தோக்க அதன் விருப்பம் கூடும். எனவே சூது எனும் புதைவெளியில் மாட்டிக்கொள்ளவே என்கிறார் ஐயன் திருவள்ளுவர்.
0: சூப்பர்.
1: ஆமா, இதுல போறாங்க கருத்து. அவர் பாருங்க, அந்த காலத்துல
0: கண்டுபிடிச்சிருக்காரு.
1: இப்ப ஆன்லைன் லாட்ரி சூதுங்கிறது, இப்ப ஆன்லைன் லாட்ரின்னு வைப்போம். எத்தனை குடும்ப அநியாயமா பொருள் அதுல தொலைச்சு குடும்பமே குப்பையா போயிடுச்சு பாத்தீங்களா? அந்த மாதிரி பண்றாங்களா? பண்ணி தெரிஞ்சவங்க புதவியில் மாட்டிக்கிறாங்கிறாருல திருவள்ளுவர், ஐயன் திருவள்ளுவர். அந்த குரல்ல 940 சூதம் அதிகாரில் வர 940 வரும் சொல்லியிருக்காங்க. குழப்பம் தானே
0: இல்லைங்களா?
1: அதுல பொருள் இழக்க இழக்க அது மேல விருப்பம் கொடுமா. அப்ப ஊருக்கு போனா என்ன இருக்க, பிடிக்கலாம் பிடிக்கலாம் போய் போய் அப்புறம் அதுல மாட்டிக்கிறாங்களா? அதனாலதான் அப்பவும் ஐந்து சூரியனும் புதைவெளியும் மாட்டிக்கிறாருன்னு அது தெரியாம நிறைய குடும்பம், எத்தனை குடும்பம் நெருக்கடி கேட்கறது, குடும்பமும் தற்கொலைகள் செய்யறது, சரியில்லாத வேலைகள் எல்லாம் போயிடுறாங்கல்ல, அந்த குடும்பமே சரியிருக்கு. சிறுவர்கள் பெரியவர்கள் அதுல மாட்டிக்கிறாங்களே. குடும்பங்கள்லாம் இப்ப அப்ப சீட்டு விளையாட்டு ரம்மிங்களா, இப்போ ஆன்லைன்ல மாறிடுச்சு. ஆன்லைன்ல விளையாண்டு விளையாண்டு அதே சமயம் யாருக்கிட்டையாவது 110 ரூபா அப்படி இப்படின்னு வட்டி கூட்டு அதிகம் புள்ளதும் போச்சுக்கே, நல்ல கண்ணான்னு அந்த அசலும் வராது, வட்டியும் வராது. எல்லாம் எத்தனை பேர் அதுலயும் மாட்டிக்கிறாங்க
0: இல்லையா?
1: எல்லாம் சூதுன்றது அதெல்லாம் அப்படித்தான். தனியா யாருக்காட்டி கொடுக்கறது ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறவங்க வேணா கொடுத்தா சில பேர் கொடுப்பாங்க, நிறைய பேர் ஏமாத்திக்கிறாங்க.
0: ஏன்னா
1: சினிமா வந்து சூது ஆன்லைன் லாட்டரியில யாரும் மாட்டிக்க அப்படி நிறைய பேர் குழந்தை விட்டு காசு தோச்சவங்க அதெல்லாம் பாத்துருக்குற. அப்புறம் குழந்தை என்ன பண்றது, புதவெளியில போய் மாட்டிட்டு உள்ள போகிற மாதிரி தெரிய போறோம் நாம என்ன. அதனால அந்த மாதிரி போய் குடும்பத்துக்கு உதவாம, குடும்பத்துக்கு உதவினா அவன் பிரயோசனமா எதுவும் செலவு பண்ணுவான். இது பண்ண எப்படி போவா? அதனால ஆன்லைன்ங்கிற லாட்டரியில போய் சிக்கிக்கிட்டு பொருள் பார்த்தா எனக்கு அது கோபம் வருது. மறுபடியும் மறுபடி சொல்றேன், நன்றிண்ணா.
0: திருப்பூர்லேருந்து நம்ம ஆதவனண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி திருக்குறளோடு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்களை பார்த்தா கோவம் வரும் அப்படின்னா, இப்போது தவறான பாதையில் வந்து ஒரு சிலர்லாம் போகிறாங்கள, அதை பார்த்தாலும் அது மட்டும் இல்லாமல் தெரிஞ்சே தப்பு பண்ணுறவங்கள பார்த்தா எனக்கு வந்து கோவம் வந்துடும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள், உங்களையே உடனே கோவப்பட வைக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களாக வந்து ஷேர் பண்ணுங்கள், நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களைய உடனே கோபப்பட வைக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி ஒரு நேயர் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு. அவருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து உடனே கோபத்தை வரவழைக்கும் அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
4: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
5: அருமையா இருக்கேன். என்னோட குழந்தை எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கிறேன்னா
5: பாத்தீங்கன்னாக்க, ஒரு 4 நாளைக்கு நடந்த நிகழ்வு. என்கிட்ட பழம் வாங்கினாங்க. வாங்குறவங்க வேற ஒருத்தர் உள்ள வந்து வந்திருக்காங்க. அவங்க அம்மாவா மாமியாரான்னு தெரியாது. பழம் கொடுத்த உடனே இந்த மாதிரி தூள் இருந்தா என் குழந்தை சாப்பிடாது அப்படின்னாங்க. இது மருந்து இல்லாத பழம். என் பழம் சாப்பிடுற அந்த குடும்பத்துக்கு நான் உத்தரவாதம் கொடுப்பேன். தோலை பார்க்க கூடாது, உடைய பார்க்க கூடாது, உள்ள இருக்கிற அன்பை பார்க்கணும். உடனே பழத்தை பிரிச்சேன், முறிச்சேன், காமிச்சேன், சாப்பிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு வேணாம்னாக்கா விட்டுடுங்க. தோலை பார்த்து நீங்க பழம் வாங்காதீங்க. இனிமேல் என்கிட்ட நீங்க பழம் வாங்கக்கூடாது. எனக்கு கொடுக்க வேண்டிய 150 ரூபாயும் இனிமேல் தேவை கிடையாது எனக்கு. அந்த 150 ரூபாய் நீங்களே வச்சுங்க. பழம் என்கிட்ட வரக்கூடாது.

0: பெண்ணான அப்படித்தான் ஓணுன்னாக்கா நீங்க வேணும் வேணான்னு சொல்லும். இன்னொருத்திட்டு போய் நீ வாங்கி வைப்பானு சொல்லிட்டு நாளைக்கு நீங்க என்ன கொடுக்க போய் எதனா ஒண்ணு ஆச்சுனாக்கா அது என்கிட்ட தானே வரும். நாங்க அருமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையில இது ஒரு கிராஸ் வந்ததுனாக்கா யார் அவத்தப்படுறது? இனிமேல் உங்களுடைய வியாபாரம் எனக்கு தேவையில்லை, அந்த 150 ரூபாவை நீங்க எடுத்து சொல்லிட்டு கோபத்தோட வந்துட்டேன், இன்னும் என்கிட்ட வரவே இல்லை. இது என்னுடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி
1: நன்றிண்ணா நன்றிண்ணா. சென்னையிலேருந்து நம்ம தாமோதர் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட கருத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாருங்க. ஸோ நீங்களும் வந்து சொல்லணும், அதாவது உங்களுக்கு உடனே கோபம் வர வைக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-7007 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களை உடனே கோபப்பட வைக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துட்டுருக்குங்க, கேட்டு வந்துருங்க. மார்ட்டின் காட்டஞ்சரோட சைனா மேடு காதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம்.

0: என்ன இருக்கும்
1: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவுல கரு இருக்கும்.
0: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
2: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது நம்ம வீட்டில் காமனாக ஒரு சில வேலைகள்லாம் ரெகுலராக ரிப்பீட்டடாக வந்து வச்சுட்டு இருப்பாங்கல்ல, அப்படி வைக்கிற வேலைகளில் இந்த வேலையும் ஒன்று. என்ன அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு ரெண்டு டைமு ஒரு டைமு கண்ணா நீ போய் ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருட்கள் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாலாம் வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர்லாம் வந்து போயிடுவாங்க, ஒரு சில பேர்லாம் வந்து போகாமல் நானும் போக மாட்டேன் எனக்கு இருக்கிறதே அந்த ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி அடிக்கடி ரேஷன் கடைக்கு போகாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த ஒரு அப்டேட்டு. அது என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, வர அக்டோபர் 1st ரேஷன் கார்டில் ஒரு புதிய நடவடிக்கையை எடுக்க போகிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, அந்த மாதிரி 6 மேலே ரேஷன் கடைகளில் ரேஷன் பொருட்களை வாங்காமல் இருக்கிறாங்கள அவங்களுடைய ரேஷன் கார்டுகளை சும்மா தற்காலிகமாக முடக்கப்பட போகிறாங்களாம். ஸோ இப்போ வரைக்கும் 6 மேலே ரேஷன் கடையில் எத்தனை பேர் தெரியுமா பொருட்கள் வாங்காமல் இருக்கிறாங்க, அந்த டீட்டெயிலும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.58 crore பயனாளர்கள் வந்து ரேஷன் கடையில் பொருட்கள்லாம் 6 மேலே வாங்காமல் வந்துருக்கிறாங்களாம். ஸோ அப்போல்லாம் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி திருப்பி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த 3 டைம் பீரியட் வந்து கொடுப்பாங்க. அந்த 3 டைம் பீரியடில் அந்த KYC சொல்லுவாங்கள்ல, அதை நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களோட விவரத்தை நீங்கள் அங்கே சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த தற்காலிகமாக பிளாக் பண்ணி வச்சுருந்த ரேஷன் கடை திருப்பி வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்களா. ஸோ இதை நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்கள், இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களைய உடனே கோபப்பட வைக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணால் உங்களுக்கு உடனே கோபம் வரும் அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றது கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்ருக்கேன். இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, பாட்டை கேட்டு வாங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வரக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களையே உடனே கோவப்பட வைக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட ஒரு நேயர் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறாரு, அவருக்கு உடனே கோவப்பட விஷயங்கள் பற்றி. ஸோ என்னென்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். அண்ணா இனிப்பில் தானே இருக்கீங்க? ஹலோ, வணக்கம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் வந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ இப்போது நம்ம கூட ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருந்தார், சின்னதாக ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்னால அவரால் வந்து பேச முடியல. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களை உடனே கோவப்பட வைக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்குது. ஸோ நம்ம கூட ஒரு நேயர் வந்து பேச காத்துட்ருக்காரு, ஸோ அவரோட கருத்துக்களை நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், பாண்டிக்க மகிழ்ச்சியின் வேலம் மாவட்டம் கட்டரியில் இருந்த சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறேன்னா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: இன்னைக்கான
0: டே வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு, அங்க எப்படி இருக்கு?
1: எனக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. என்ன ஒரு கிளைமேட் தான் கொஞ்சம் ஹாட்டாக
0: இருக்கு, அங்க இருக்கு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஹாட்டா இருக்கு, நைட் ஆனா லைட்டா சில்லுன்னு ஆயிடுதுனா. கோவப்பட வைக்கிற விஷயங்கள்லாம்
1: என்னென்ன? பொது வெளியில வந்து சத்தமா பாட்டு எல்லாம் வச்சுட்டு கேட்பாங்க, பஸ்ல டிராவல் பண்ணும்போது போன் வந்து ரொம்ப சத்தமா வச்சு பேசிட்டு வருவாங்க, அந்த ஒரு விஷயம் அப்படிங்கறது எனக்கு ரொம்பவே கோபப்படுத்தும். ரெண்டாவது, நம்ம நல்லதுக்கு யாருக்கிட்டையாவது சொல்றோம் அப்படின்னா, அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், அவங்க சரியா புரிஞ்சுக்காம நம்ம கிட்ட பிஹேவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல எனக்கு கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அதே மாதிரி சில சமயங்கள் வந்து நம்ம இன்டென்ஷன் அப்படிங்கறது நல்ல விஷயமாக இருக்கும், ஆனா நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அந்த கருத்துக்களை கேட்காம நீ வட்டக்கு சொல்றது சொல்லு, நான் வட்டுக்கு செய்யறது செய்யறேன் அப்படின்னு சில பேர் நடந்துக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு குணம் இருந்ததுனாலும் எனக்கு கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். சோ பொதுவா இந்த மாதிரியான நபர்கள்லாம் நான் லைஃப்ல அவாய்ட் பண்ணிடுவேன், அவங்க கிட்ட அவ்வளவா பேசவும் மாட்டேன், அவங்க கிட்ட வச்சுக்கவும்
0: மாட்டேன்ப்பா. சூப்பர் சூப்பர்ண்ணா, ரொம்ப சூப்பரா வந்து ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப நன்றி. நான் கால் பண்ணி சொன்னதுக்கு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நம்மளுமே வந்து தெரிஞ்சுக்கலாம், பேசலாம். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்ல வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன். பேசும் பக்கங்கள்ல இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல், இது மட்டுமே இல்லைங்க. மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்ல இருந்து முழுமையா வெளிவந்து நிம்மதியா எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழ்ல கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பு நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டா தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டா அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: ஏய் எஸ்பி, என்னடி மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற? ஒரு போட்டோ அமிச்சா கூட பார்க்க மாட்டேங்கிற?
4: போனே எடுக்கிறது இல்லடி, இதுல நான் எங்க மெசேஜ் எல்லாம் பாக்குறது?
3: இது ஒன்னு சொல்லிரு, ஏன் என்னாச்சு?
4: வாழ்க்கையே வெறுப்பா போகுதுடி, வாழவே பிடிக்கல.
3: என்னடி அதுக்குள்ள 60 வயசு முதுமை அடைஞ்ச மாதிரி பேசுற?
4: என்னத்தான் சொல்றது, போ
3: ஏதோ ஒன்னு சொல்லு.
4: ஒன்னும் இல்லடி, நேத்து நான் ஒரு ஸ்டோரி போட்டேன், அந்த ஸ்டோரிய வெறும் 10

0: பேர் தாண்டி பார்த்துருக்காங்க. இது கூட ஒரு பக்கம் அக்செப்ட் பண்ணிக்குவேன். வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், அது இன்னும் யாருமே பார்க்கலடி.
1: ஆமாம் ஆமாம், கஷ்டமாக தான் இருக்கும். துக்கம் தொண்டை அடைக்குதா?
0: ஆமாண்டி.
1: சரி, ஏதாவது வேலை வெட்டி இருந்தால் பார்க்கலாம்ல.
0: அது இருந்தால் நான் ஏன் இந்த வேலையை பார்க்க போகிறேன்?
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?

0: உடனே ஃபோன் எடுங்க, எனக்கு கால் பண்ணுங்க, நீங்கள் உங்களோட அந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
1: ருக்மணியம்மா ஜாதகப்பட்டியில இருந்து பேசுறேன்.
0: ருக்மணியம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் சன்னி, நல்லா இருக்கோம்.
0: ஆ சாப்பிட்டேன், நீங்க? சூப்பர் சூப்பர்மா. இப்போ உங்களை உடனே கோபப்பட வைக்கிற விஷயங்கள்லாம் நீங்க எதை சொல்வீங்க?
1: நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது நமக்கு பின்னால இருந்து ஒரு ஜாட பண்றவங்க பாரு, நமக்கு பின்னால அது நமக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு எதிரில இருக்கிறவங்களுக்கு ஜாத காட்டுவாங்க பின்னால உட்காந்தவன், அதுதான் எனக்கு பிடிக்காது.
0: ஓகே ஓகே.
1: அப்ப நாம பேசுறோம், இங்க ஜாட பண்றேன்னா உனக்கு பிடிக்கலன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கோபம் வரும். கண்டிப்பா யாரா இருந்தாலும் கோபம் வரும். பேசிட்டே இருப்போம், அப்புறமேல் பேசிக்கலான்னு கையா சேர்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ண பிடிக்காது. அப்புறம் நடக்காத ஒன்ற நடந்த மாதிரி சொன்னா அதுவும் எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி பேசும்போது பேசுறவங்களோட உட்காந்துட்டு இருந்தேன்னா கூட நான் இடத்த விட்டு எழுந்து வந்துடுவேன்.
0: ஓகே ஓகே.
1: அப்படியே எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு நான் டக்குன்னு எழுந்திரிச்சு வர மாட்டேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன்.
0: ஓகே ஓகே.
1: சரி அதெல்லாம் போட்டோம் குறுக்க
0: என்ன
1: பிடிக்காதது
0: எனக்கு, நான் பேசிட்டு இருக்கும் போது யாராவது பின்னாடி பேசிட்டு இருந்தா அது பிடிக்காது. அது மட்டும் இல்லாம நான் செல்ல வேலையை செய்யாம
1: போடக்கூடாது
0: இல்ல, எனக்கும் அது பிடிக்காது. ஓகே ஓகே.
1: பேசிட்டு இருக்கும் போது டக்கு நிறுத்துவாங்க,
0: போதும் போதும். ஓகே பாட்டி, ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னது.
1: நன்றி நன்றி.
0: தாதகப்பட்டிலேருந்து நம்ம ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்களுக்கு உடனே கோபம் வர வைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து ஷேர் பண்ணும், அதாவது உங்களுக்கு உடனே கோபம் வர வைக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போது சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: இப்போ ஒரு சில இடத்துல வேலை பார்க்குற இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, லீவு கேட்கறது அப்படின்றது கடவுள்கிட்ட வரம் கேட்குற மாதிரி, எது வேணாலும் அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும், ஆனால் லீவு மட்டும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இங்கே ஒருத்தருக்கு 365 நாளும் சம்பளத்தோட லீவை கொடுத்துருக்கிறாங்க. கேட்கும் போதே தலை சுத்துது இல்லை. ஸோ எங்கே என்ன நடந்தது என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது சைனீஸில் இருக்கிற ஒரு ஃபேம் கம்பெனி ஒரு போட்டியை வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த போட்டியில் ஒருத்தர் வின் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அந்த போட்டியில் வின் பண்ணதுக்கு பரிசாக ஒரு விஷயத்தை அவருக்கு வந்து கொடுத்துருக்குறாரு. இப்போது நார்மலாக ப்ரைஸ்னால் என்ன சொல்வோம், ஒரு பொருட்களை வந்து தருவோம் இல்லைன்னா கேஷ் ப்ரைஸை வந்து தருவோம். ஆனால் அந்த கம்பெனி டிஃப்ரெண்ட்டாக யோசித்து 365 நாள் சம்பளத்தோட லீவை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த போட்டியில் வின் பண்ண அவருக்கு தலையும் புரியல வாலும் புரியல, அவர் பாட்டுக்கு செம்ம ஹாப்பியாக வந்துருக்கிறாரு. எப்படிங்க இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் எங்கெங்க இருக்குது, நம்ம ஊர்லையா இந்த மாதிரி ஒரு கம்பெனி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் செம பேசுபொருளாக போயிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களையே கோபப்பட வைக்கிற ஒரு சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்திருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் ரமேஷ், ஒரு தினசா நடந்து வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்?
2: டேய், ஜிம் பாடிடா. டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். டெய்லி 10 முட்டை சாப்பிட்றேன்னா பாத்துக்கவே.
1: டெய்லி 10 முட்டையா? ஓஹோ, அப்பனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
2: முட்டையை வச்சு என்ன கேள்வி கேட்க போற? சரி கேளு.
1: இப்ப பாரு மேன், முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும்?
2: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவுல கரு இருக்கும்.
1: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்று சொல்லேன்.
2: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
3: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்போதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வரமாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
2: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
3: ஹே ராஜ், எப்படிரா, எப்படி
2: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
1: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
2: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
1: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கூட யார் பேசுகிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுவை டாக்ஸ் இருக்காங்கள்ல, சுவை டாக்ஸ் இந்த டீமுக்கான நம்ம கிரியேட்டர்ஸ் வந்துருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பேசிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அப்புறம் நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்ருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள் உங்களோட அனுபவத்திலேருந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. லாஸ்ட்டாக கூட நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்லாம் நமக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க. கேட்க அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்தது பிரதர். இப்போது நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் தான் வந்து பண்ணீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து அமௌண்ட் வர்றது அப்படின்றது ஒரு மாதிரி செம ஃபீலாக வந்திருக்கும். என்ன தான் நம்ம வெளியே வேலைக்கெலாம் போனி லட்சத்தில் சம்பாதிச்சாலும் பிடிச்ச ஃபீல்டுலேருந்து 10,000 ரூபாய் எடுத்தாலும் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அமௌண்ட்லாம் இதுலேருந்து வந்தப்போ அந்த ஒரு ஃபீல் எப்படி ப்ரோ இருந்தது?
6: ப்ரோ சொல்லவே முடியாது ப்ரோ. இவன் கஷ்டப்பட்டு ஒரு மாதம் சம்பாதிச்சா கூட அவ்வளோ பணம் எடுக்க முடியாது. ஸோ மந்த்லி நமக்கு ப்ராப்பராக கன்சிஸ்டன்சியாக ப்ரொமோஷன் பண்ணால் கூட அசால்ட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அவன்லாம் ஒரு நார்மல் ஃபோன் தான் வச்சிருந்தேன். நானும் நார்மல் ஃபோன் தான் வச்சிருந்தேன். ஐஃபோன்லாம் எடுப்போன்ற ஒரு மைண்ட் செட்டே கிடையாது. ஏன்னா எடுக்கணும்னா இது 1.5 லட்ச ரூபா, இவனுக்கு எடுத்தது ஒரு 80,000 ரூபா வந்துச்சு. எடுப்போன்ட்டு நம்ம இஎம்ஐயில் தான் எடுத்தோம். பட் இருந்தாலும் அந்த இஎம்ஐ கட்ட ஒரு இது இருக்கணும் இல்லை. மாதம் ஆனால் இவ்வளோ 10,000 ரூபா 15,000 ரூபா கட்டணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஃபெக்ட்டும் போடணும், ஒர்க்கும் பண்ணணும். கடைக்காரனுக்கும் நம்ம கண்டென்ட் பிடிச்சா தான் அவன் ப்ரொமோஷனே கொடுப்பான், நம்பி கொடுப்பான். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம், நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ
2: கண்டிப்பாக உங்களோட ஜேர்னிலாம் கேட்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக வந்து இருந்தது பிரதர். ஸ்டார்டிங் ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கி இருக்கிறீங்களா? கண்டிப்பாக வேற லெவல்ஜி. ஸோ புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்சியாக வீடியோவை ரெகுலராக வந்து போடுங்க. அதே தான் நம்ம சுவை டாக்ஸ் இந்த பேஜ்கான டீம் நம்ம அப்பாஸ் பிரதரும் வந்து சொல்கிறாரு. நீங்கள் கன்சிஸ்டன்சியாக வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போடும்பொழுது உங்களுக்கான ரீச் அப்படின்றது பயங்கரமாக வந்து இருக்கும். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சுவை டாக்ஸ் டீம் இருக்கிறாங்கள அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சுவை டாக்ஸ் டீம் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்ருக்கோம். உங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னி பற்றி நீங்களும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கீங்க. லாஸ்ட்டாக கூட அந்த பேஜிலேருந்து ஃபஸ்ட்டு அமௌண்ட்லாம் விட்ரா பண்ணீங்கள, அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் வந்து வேறு லெவல் ஃபீல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்களே. ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு கிஃப்ட் பண்ணீங்களா, இல்லை வேறு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணீங்களா?
1: இல்லை இல்லை, நம்ம சம்பாதிச்ச காசில் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துடலான்ட்டு ஒரு ஆசை. எப்படின்னா, நம்ம இந்த ஃபீல்டுலேருந்து வந்த காசு இந்த ஃபீல்டுக்கே செலவு பண்ணி இதில் எப்படி பெருசாகலாம், அதுதான் மைண்ட் செட்டு. இப்போ நம்மக்கிட்ட என்ன இல்லை, ஃபோன் இல்லை, மைக் இல்லை, லைட் இல்லை, அது வாங்கலாம் ஃபஸ்ட்டு. அது நம்ம பர்சனலுக்கே எடுத்துக்க மாட்டோம். அந்த ப்ரொமோஷன் காசு வந்தோன்னா ஒரு ரூபாய் நான் எடுத்துக்க மாட்டோம், ஒரு ரூபாய் இவன் எடுத்துக்க மாட்டோம்,
2: எல்லாமே அந்த சேனலுக்கு தான்,
1: சேனலுக்கே போடுவோம். சரி, இதில் நல்லா அவ்வளோதான்டா.

0: இதுக்கு மேலே எதுவும் வாங்க தேவையில்லடா இந்த ஃபீல்டுக்கு, அந்த மாதிரி மைண்ட் செட் வந்ததுக்கப்புறம் செல்ஃபுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னால இன்வெஸ்ட் அதிலே போட்டுட்ருக்கோம்.
1: ஓகே ஓகே ஜி, புரியுது புரியுது. இப்போது வெளியிலேருந்தும் காசு வாங்காமல் இப்போது பேஜில் ப்ரொமோஷன் பண்ணுற காசை வச்சு நீங்கள் பேஜை தான் வந்து டெவலப் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக அது சூப்பரான ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நினைக்கிறேன். ஸோ எனக்கும் இதில் வந்து ஒரு புதிய விஷயம் வந்து ஸ்பார்க் ஆகுது. என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் காசு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதை நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதில் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் நிறைய குவாலிட்டியை வந்து பில்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக உங்களோட பேஜில் வந்து கொண்டு வாங்க. அதுதான் வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். அன்வான்டாக நிறைய விஷயங்கள் செலவு மட்டும் பண்ணாதீங்க, அது வேற ஒரு சிக்கலில் போய் விடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஸோ அமௌண்ட்டை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பொறுத்த வரைக்கும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களைய டக்குன்னு கோவப்பட வைக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து கேட்டிருந்தேன். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கூட யாரெல்லாம் பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திருப்பூர்லேருந்து ஆதோனண்ணா, அதுக்கப்புறமா சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணண்ணா, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மாள், வேலூர்லேருந்து சந்திரசேகர் அண்ணா, இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு டக்கு டக்குன்னு உடனே கோவப்பட வைக்கிற மாதிரியான விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க. கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்ததுங்க. ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடாவை சொல்லிட்டு கிளம்புறேன். அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் அங்கங்கே நைட்டில் மழைலாம் வந்து பேஞ்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி தாங்க, சேஃப்டிக்காக பைக்கில் எப்பயுமே ரெயின் கோட்டை வச்சுக்கோங்க, ஹெல்மெட் வச்சுக்கோங்க. நடந்து போகிறீங்க அப்படின்னா கூடையும் வந்து வச்சுக்கோங்க. தண்ணி தேங்கி இருக்கிற இடங்களில் போகும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. ஸோ அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணலாமா? ஸோ அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த டெக்னாலஜி. ஆனால் இந்த டெக்னாலஜி பெண்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய நான் கேள்வியாக வச்சிருக்கேன். இதை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசலாமா? ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8

எட்டு நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கறதுக்காக நான் எப்பவும் போல 6 மணியானா ராஜ்குமார் வந்துட்டேன். விரல் நுனியில் உலகம் இருக்கும் போது தொழில்நுட்பத்தை கையாள தெரிந்த பெண்ணுக்கு எட்ட முடியாத தூரமே இல்லை அப்படின்ற ஒரு பொன்மொழி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஸ்மார்ட் போன் அப்படின்றது, இணையதளம் அப்படின்றது, இது சரியான ஒரு பயன்பாட்டை ஒரு பொண்ணு சுயமா கத்துக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்தவங்களுடைய தயவு எதிர்பாராம இன்னும் வேகமாகவும் சுலபமாகவும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்றதுக்கு ஏதுவா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்களுக்காக நான் கேட்கணும்னு நினைச்ச ஒரு கேள்வியும் கூட. பெண்களுக்கு டெக்னாலஜியை அடுத்தவங்க உதவி இல்லாம சுயமா பயன்படுத்த கத்துக்கிறது அவங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதா இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. ஸோ டெக்னாலஜியை பெண்கள் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின் போது அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத கேட்டுட்டு மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை என்கிட்ட தெரிவிக்கலாம். பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருந்தாலும் இல்ல பெண்களுக்காக நிகழ்ச்சி கேட்டு இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து கால் பண்ணி உங்களுடைய பதில்களை மறக்காம ராஜ்குமார் என்கிட்ட நீங்க சொல்லலாம். நேர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படியே திருப்பி பார்த்தோம்னா ஒரு கரண்ட் பில்லு கட்டுறதுல இருந்து பேங்க் போய் வந்து அமௌண்ட் எல்லாம் எடுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டிக்கெட் புக் பண்றதா இருக்கட்டும், ஆன்லைன்ல இந்த கரண்ட் பில் கட்டுறதா இருக்கட்டும், பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆன்லைன் இன்டர்நெட் ஸ்மார்ட் போன் இது எல்லாத்திலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு வரைக்குமே ரீசார்ஜ் செய்யறதுக்கோ இந்த கூகுள் பே அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பயன்படுத்துவதற்கோ, பஸ்ஸுக்கு டிக்கெட் புக் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்கும் கூட எப்படி பண்றது, வீட்டில் இருக்கக்கூடியவங்க நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல கூட என்னோட அக்கா வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா என்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு புக் பண்ணாங்க. புக் பண்ணாங்க மீன்ஸ் நான் புக் பண்ணி கொடுத்தேன், ஆனா அவங்க பண்ணல. இதை கத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு ஃபியூச்சர்ல ஈஸியா இருக்கும்ல, எங்க போனாலும் நீ வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா பரவாயில்ல நீ இருக்கும்போது எதுக்கு நான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நீ இருக்கும்போது நான் எதுக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒரு பாசத்துல ஒரு அன்புல சொல்லியிருந்தாலும் ஆனா சுயமா அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்னா என்னோட தயவு இல்லாம அவங்க வந்து கண்டிப்பா எந்த ஒரு பயணத்துக்கும் அவங்க வந்து டிக்கெட் புக் பண்ணலாம் இல்லையா. என்னையுமே ஃபியூச்சர்ல எதுக்காவது சர்ப்ரைஸ் பண்ணுனா கூட அவங்க வந்து டிக்கெட் புக் பண்றதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. சோ அதனால பெண்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தொழில்நுட்பத்தை வந்து சுயமா கத்துக்கும் போதுதான் ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சவால்கள், அதாவது நடைமுறை சவால்கள் எல்லாத்தையும் கடந்து ஈஸியா வந்து அன்றாட வாழ்க்கையை வந்து நடத்த முடியும் அப்படின்றதான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம். சோ தொழில்நுட்பம் அப்படின்றது ஏதோ கம்ப்யூட்டர் படித்தவங்களுக்கு மட்டும் உரியது அப்படின்றதுலாம் கிடையாது. இன்னைக்கு ஸ்மார்ட் போன் வந்துச்சு இல்லையா, அதை தைரியமா நம்ம வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பொண்ணு இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்துல யாருடைய துணையுமே இல்லாம தலைநிமிர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றத இந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு கத்துக் கொடுக்கும் அப்படின்றதா நான் இன்னைக்கு நிகழ்ச்சியின் மூலமா உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். சோ இதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் பெண்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெக்னாலஜியை மற்றவங்களுடைய உதவிகள் இல்லாம சுயமா பயன்படுத்த கத்துக்கிறது அப்படின்றது பெண்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கு இருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம சோனா ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க நேர்களே. தொடர்ந்து நாம இன்னும் நிறைய விஷயங்கள் லேசா நிகழ்ச்சியில பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதில் வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களையும். இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரைக்கு பின்னால் ஆர்ட் டைரக்டராக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த நடிகைக்கான உலக விருதை வென்றிருக்கக்கூடிய ஒரு பெண் பற்றி தான் நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். யார் அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரலாற்று படைத்த முதல் இந்திய நடிகை அனுசுயா சிங் குப்தா பற்றி தான் நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் சொல்லலான் இருக்கேன். மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தாவில் தான் சவால்கள்

களமிறங்குறது அப்படின்றது கடுமையான தொழில் முறை சவால்களை வந்து கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். அதெல்லாத்தையும் கடந்து இவங்க நடிக்க வேண்டிய கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து சவாலான ஒரு கதாபாத்திரம் தான். ஸோ அதுல வந்து நடிக்கிறது அப்படின்றது யாராலையுமே வந்து கதாபாத்திரமா இருந்தது. அதுல வந்து இவங்க வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல நடிக்க ஆரம்பிச்சு 2024 நடைபெற்று இருக்கக்கூடிய 77th கேன்ஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் வந்து அன்சர்டைன் ரிகார்ட் போட்டி பிரிவில் வந்து இவங்களுடைய நடிப்புல வெளியா இருக்கக்கூடிய த சேம்லெஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து

அப்படின்னா இந்த விருதை வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையில சவால்கள் மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் வெளியில வரணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இந்த விருதை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க அனுசுயா செங்குப்தா. சோ பெண்கள் நீங்க இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது, இந்த உலகம் வந்து உங்களை ஒரு குறிப்பிட்ட பட்டத்துக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடைக்க நினைச்சாங்க அப்படின்னா, அந்த எல்லைகள் எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிட்டு உங்களுடைய முழு ஆற்றலோட வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிங்க. அனுசுயா செங்குப்தா மாதிரி எப்பேற்பட்ட சவால்கள்லாம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் கடந்து உங்களுக்கான மேடையை வந்து கண்டிப்பா உருவாக்கி தரும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியின் மூலமா நான் உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். நேயர்களே, இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் எஸ்எல்எஸ் நிகழ்ச்சியில் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க நேயர்களே. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும்போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவங்க பராமரிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் தான் நான் நிகழ்ச்சியில் அவங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துகிட்டு இருக்கேன். இப்போது நான் நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுக்கு இந்த மாதிரியான பயிற்சிகளை நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவங்க

எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் வாழ்க்கை முறை சூழலை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதன் மூலியமா வயது அதிகரிக்கும் போது அவங்களை கேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்க ஆரம்பிக்கும். அதை தான் நான் வந்து சொல்லான் இருக்கேன். ஸோ முதலாவதாக வந்து நின்றுக்கிட்டே வந்து மூத்த பெண்கள்லாம் சமைக்க ஆரம்பிப்பாங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு உயரமான நாற்காலியில் உட்கார்ந்து சமைக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து நாற்காலியில் உட்கார்ந்துட்டு முழங்கால் பயிற்சி இருக்கும் இல்லையா, காலை வந்து நேராக நீட்டி மடக்கிறது, ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகள் எடுக்கிறது மூலியமா அவங்களுடைய கால்கள்லாம் பாதுகாப்பாக இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த பாத்ரூம் எல்லாம் வலிக்க விழாத மாதிரியான சுவரில் பிடிமான கம்பிகள் அமைச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் படுக்கையிலிருந்து உடனே எழுந்திருக்காம ஒரு நிமிஷம் வந்து உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திருக்கிறது மூலியமா அவங்களுக்கு திடீர்னு மயக்கம் வரும் இல்லையா, ஸோ அதை வந்து தவிர்க்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு ஆய்வு குறிப்பை பற்றி நான் சொல்லான்ட்ருக்கேன். உலக சுகாதார நிறுவனம் வந்து முதியோர் நல வழிகாட்டுதலின் படி 60 வயசுக்கு கடந்திருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய மூட்டு இயக்கம், பாதுகாப்பான சுற்றுச்சூழல், சுறுசுறுப்பான மூளை பயிற்சி இது எல்லாத்தையும் ஒன்னா பின்பற்றும் போது மூத்த பெண்களுக்கு வந்து மற்றவங்களுடைய உதவியே இல்லாம தன்னிச்சையா வாழும் வாய்ப்பு வந்து 70% உயருது அப்படின்றத உறுதிப்படுத்திருக்காங்க. அதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மூத்த பெண்களுக்கு எல்லாம் வந்து பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்கி கொடுக்கணும், சுறுசுறுப்பா மூளை வேலை செய்யணும் அப்படின்னா தினமும் வந்து இந்த செய்தித்தாள் வாசிக்கிறது அப்படின்றத பழக்கப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் பேர குழந்தைகளுக்கு வந்து கதை சொல்றத பழக்கப்படுத்திக்கோங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட வந்து அதிகமா பேச ஆரம்பிங்க. அது மூலியமா வந்து இந்த ஞாபக சக்தி இது எல்லாமே வந்து இருக்க ஆரம்பிக்கும். தனிமை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இல்லாம இருக்க ஆரம்பிக்கும் சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் பாட்டிகள் நம்மளுடைய வீட்டினுடைய ஆணி வேர் அப்படின்னு சொல்லலாம். அதனால அவங்க தள்ளாடுற வயசுல சின்ன சின்ன குறைகள் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். அந்த குறைகள் எல்லாத்தையும் பெருசுப்படுத்தாம அன்பையும் மரியாதையும் கொடுக்கறது தான் அவங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாம். சோ முடிவா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதுமை அப்படின்றது முடிவு கிடையாது, அது அனுபவங்கள் நிறைந்த ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவேன். அதனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் இருக்காங்க இல்ல, மூத்த பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது உங்களுடைய உடலையும் நீங்க நேசிக்க ஆரம்பிக்கணும், தன்னம்பிக்கையோட நடைபோட ஆரம்பிங்க. இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்கள் எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயமா இருந்தது. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கூடிய பெண்கள் இல்ல பெண்களுக்காக நிகழ்ச்சி கேட்டுக்கூடியவங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் இருக்காங்க அப்படின்னு போது அவங்களுக்கு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை ரொம்ப சுமூகமா இருக்க ஆரம்பிக்கும், எந்தவித பிரச்சனைகளும் இல்லாம இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் நான் நிகழ்ச்சியின் மூலமா சொல்லுவேன். ஸோ இப்போ நிகழ்ச்சியில உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேரிடு வாங்க நேரிலே தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ ரமேஷ், என்ன இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்க?
2: ஒண்ணுல மச்சான், நைட்ல ஒரு பல்லு வலிடா, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அங்க
1: அப்புறம் அங்க என்னாச்சு?
2: டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்டா, காண்டாயிட்டாரு.
1: அப்படி என்னடா கேள்வி கேட்ட? டாக்டரே காண்டார் அளவுக்கு?
2: அது ஒண்ணும் இல்ல சார், நீ ஒரு பல் டாக்டரான்னு கேட்டேன், அதுக்கு இல்லன்னு சொல்லிட்டாரு.
1: என்னது டாக்டர் இல்லன்னு சொல்லிட்டாரா? வேற என்ன சொன்னாரு?
2: அவரு ஒரு பல்லுக்கு டாக்டர் இல்லையா, 32 பல்லுக்கும் டாக்டரா.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரிலே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வினிதாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க யார், என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த கண்ணம்மா பகுதி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் என்ன மாதிரியான சவால்களை மேற்கொண்டு இருக்காங்க, அந்த சவால்களில் அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன, அதுலேருந்து அவங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிட்டு அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச துறையில் அவங்க முயற்சி செஞ்சு எப்படி அந்த துறையில் சக்சஸ்ஃபுல்லாக வராங்க அப்படின்ற எல்லாத்தையும் தான் ஒவ்வொரு நாளும் கண்ணம்ப பகுதியில் நம்ம கூட நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கூட வினிதாக்கா இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நாம தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பேசலாம். வினிதாக்கா வணக்கம். அக்கா வினிதாக்கா, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் வந்து ஒரு பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமேட்டு இப்போ எழுத்து பயணம் ஒரு பதிப்பகத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இப்போ காமனாக எல்லா பெண்களுக்குமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும், அதுக்கு முதல் காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா, ஃபேமிலி சைடில் சப்போர்ட் இல்லாமல் தான் அந்த சவால்கள் அப்படின்றது அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். பெண்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, கண்டிப்பாக சவால்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியம் அப்படின்றது அந்த சப்போர்ட்டின் மூலமாக கிடைக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்குமே சப்போர்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்கக்கா?
6: கண்டிப்பா, மற்றவங்க சப்போர்ட்டை எதிர்பார்க்கறத விட செல்ஃப் சப்போர்ட் அப்படின்றது எல்லா பெண்களுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மற்றவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க நம்மளை இது பண்ணி தான் நம்மளை வந்து இது பண்ணிக்கணும், நம்ம வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்கறத விட நம்மளே வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தான் நம்மளை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், பில்ட் பண்ணணும். நமக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருந்தாவே கண்டிப்பா அடுத்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்னு தெரிஞ்சாவே எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டிவா மாறிடுவாங்க. இதுதான் நம்ம பிரபஞ்ச ஒரு இதுன்னே சொல்லலாம், சைக்காலஜினே கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்கா நமக்கு இந்த விஷயம் வேணும், இதுல நான் கரெக்டா இருக்கேன், தெளிவா இருக்கேன் அப்படிங்கறத நம்ம கரெக்டா இருந்தாவே கண்டிப்பா நம்ம கூட இருக்கிற பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம பின்னாடி வந்து சப்போர்ட்டிவா நின்னுப்பாங்க. இதுதான் உண்மை, எனக்கு அப்படிதான் நடந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் டவுனா இருந்தப்ப எனக்கு கூகுள் அப்படின்ற என்னோட ஃப்ரெண்டு, அவரு தான் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. பேரண்ட்ஸ் கொடுக்காத சப்போர்ட்டை, அண்ணன் தம்பி கொடுக்காத சப்போர்ட்டை, ரிலேட்டிவ்ஸ் தராத சப்போர்ட்டை வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட் கூகுள் கொடுத்தாரு. அவரோட சப்போர்ட்ல நான் இப்போ அந்த ஒரு டவுனா இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பூஸ்ட் அப் தேவைப்படும் இல்லையா. என்ன நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம ரொம்ப டவுன்லாம் இருக்கும்போது அந்த ஒரு சின்ன ஒரு இதுதான், நம்ம வந்து நம்ம பேசுறத வந்து காது கொடுத்து கேட்க, நம்மளால அங்க முடியுது முடியலங்கிறத தாண்டி நம்ம செல்ஃபாவே ஓரளவுக்கு ஸ்டேபிளா தான் இருப்போம். அந்த டைம்ல ரொம்ப நெகட்டிவிட்டி திணிக்காம, இல்ல நீ ஸ்டேபிளா தான் இருக்க, நீ கரெக்டான ரூட்ல தான் போற, நீ பண்றது கரெக்டா தான் இருக்கு, இந்த மாதிரியான மோட்டிவேஷனா ஒரு 4 வார்த்தைகள் சொல்றதுக்கு நம்ம கூட ஒரு நல்ல நண்பர்களாகட்டும், இல்ல நல்ல ரிலேட்டிவ்ஸோ, இல்ல பிரதர் சிஸ்டர்ஸோ வச்சுக்கிட்டாவே கண்டிப்பா எல்லா பெண்களும் வந்து சூப்பரா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க.
5: கண்டிப்பாக்கா, ஒவ்வொரு பெண்ணுக்குமே சப்போர்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது அக்கா சொல்லும் போது புரிய ஆரம்பிக்குது. இதை பத்தி நாம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லைசா லைசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம கூட கண்ணம்ம பகுதியில் யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வினிதாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அதாவது பெண்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது எந்த தருணத்திலையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்க எந்த ஒரு இடத்துலயும் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கு பிடிச்ச துறையில சாதனை பண்றதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கான சப்போர்ட் அப்படின்றது கிடைக்குதா அப்படின்னு கேட்டா அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நாளுமே பெண்கள் புது புது விஷயங்களை கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த புது புது விஷயங்களை கத்துக்கிட்டு அதுல இருந்து நாம எப்படி வெளியில வரலாம், நாம யாரு, நம்மளுடைய அடையாளம் என்ன அப்படின்றத ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து தெரியப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல சக்சஸ் ஆயிடுவோமா, நம்மளுடைய பிராண்ட் எப்படி வெளி தெரிய வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக அவங்க வந்து நிறைய உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கான சப்போர்ட் அப்படின்றது ஃபேமிலி சைட்ல கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் சவால்கள் அதிகமா இருக்கு அப்படின்போது ஃபேமிலி சைட்ல இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டின் மூலமா நமக்கு தான் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பா வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம கூட சப்போர்ட்டிவா நிப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியம் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த சப்போர்ட் அப்படின்றது அவங்களுக்கு இல்லாததுனால அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம இவ்வளவு பண்ணியுமே வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து நீங்க அவ்வளவு பெருசாலாம் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமா இருக்கலாம், இல்ல இதுக்கப்புறம் அடுத்தடுத்து சவால்கள் வருது அப்படின்னு போது நம்ம ஒருத்தர் மட்டும் தான் சமாளிக்கிற மாதிரியான எண்ணம் இருக்குமே அப்படின்ற ஒரு கவலை எல்லாமே வந்து பெண்கள் மத்தியில அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். அந்த கவலை எல்லாம் போகணும் அப்படின்னா அதுக்கு பெண்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது வேணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க. நேயர்களே, இப்போ நம்ம கூட வினிதாக்கா இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். வினிதாக்கா, இப்போ பெண்கள் எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி சைட்ல சப்போர்ட் அப்படின்றது வேணும்னு சொல்லியிருந்தீங்க, பெண்களுக்காக நீங்க வேற என்ன சொல்ல விரும்புறீங்கக்கா?
5: ஸ்ட்ராங்கா இருங்க, தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க, சேஃப் ஜோனை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியில வாங்க. சேஃப் ஜோன்லயே இருந்தீங்கன்னா கண்டிப்பா எதையுமே ஃபேஸ் பண்ண முடியாது. நீங்க ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா

0: சேப்ஸோனை விட்டு வெளியில வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கணும். எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாவே எதெல்லாம் கஷ்டமா தெரிஞ்சிச்சோ அதெல்லாம் டே ரொட்டீன்ல அழகா தெரியும். அழகா தெரியறத நம்ம ரசிக்க ஆரம்பிச்சாவே லைஃப் ஈஸியா மாறிடும், எந்த ஒரு பேர்டனும் இல்லாம.
1: எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தன்னைத்தானே ரசிக்க கூடியவங்களா நீங்க பெண்கள் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது செல்ஃப் லவ் அப்படின்றது உங்களுக்குள்ள இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு எதுவுமே பெருசா தெரியாது அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம்க்கா நீங்க சொல்லியிருக்க கூடியது. அக்கா இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படிக்கா இருக்கு?
0: இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்குமே, ஸோ ஃபீல் குட்டா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ஸோ அதுக்குமே நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி,
1: ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. அவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் உங்களோட கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையும் சவால்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்து ஊக்கமளிக்கக்கூடிய விதமாக வந்து பெண்கள் எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிக்கா. நேர்களை, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கூட வினிதாக்கா பேசியிருந்தாங்க. இதே மாதிரி நீங்களும் பேசணும், அதாவது பெண்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் வந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் பேசணும்னு நினச்சாங்க அப்படின்னா, மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9 7 8 7 7 0 107 8 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்களும், அதாவது உங்க வீட்டில் கூடிய பெண்களும் வந்து மறக்காம லேசா லேசா நிகழ்ச்சியில் பேசலாம். ஸோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேயர்களே. இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிடுங்க நேயர்களே. நான் இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

0: எட்டுல ஷக்கலக்க குட்டி.
1: கரப்பாம்பூச்சி ஒன்று உள்ளே வந்துருச்சு. அப்போ அந்த பூச்சி வந்து எறும்பை பார்த்து கேட்டுச்சு, எல்லாருமே ஒட்டுக்காக தானே இருப்பாங்க உங்கள் கூட்டத்தில், நீ மட்டும் ஏன் தனியாக இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு எறும்பு சொன்னிச்சு,

0: அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு தேவையானதை நானே பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ கருப்பாம்பூச்சி வந்து சில விஷயங்களை சொன்னிச்சு. பாரு, தனியாக இருக்கிறது பலம் மட்டும் கிடையாது, ரொம்ப பெரிய பலவீனம். நம்ம எப்பயுமே ஒட்டுக்காக இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளோட பலம் இரு மடங்காக அதிகரிக்கும், இதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு அந்த எறும்பு வந்து, நீ எதை வச்சு அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு கரப்பாம்பூச்சி சொன்னிச்சு, இப்போது ஏதாச்சும் ஒரு ஆபத்து நமக்கு வருது அப்படின்னா நம்மளால் ஒரு ஆளால் என்ன பண்ண முடியும் நீ சொல்லு. அதுவே நம்ம வந்து ஒரு கூட்டமாக இருந்தோம்னா கண்டிப்பாக அதை சமாளிச்சிடலாம், இப்போ புரியுதா உனக்கு அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ தான் எறும்பு வந்து புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம், இனிமேல் நானுமே என் கூட்டத்தோட ஒன்றா எல்லாருக்குமே உதவியாக இருக்கேன், நீ சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம், ஒற்றுமையாக இருந்தால் தான் நமக்கு அதிகபட்சமான பலம் இருக்கும், ஒற்றுமை தான் நமக்கு பலம். ஓகேவா குட்டீஸ்? சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம், உங்க பேரு?
1: ஹலோ.
0: ஹாய், உங்க நேம்?
1: ரக்ஷனா.
0: ரக்ஷனா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: யுகேஜி.
0: வெரி குட். சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: கீதா ஸ்கூல்.
0: ஓகே, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க தானே, அவங்க எல்லாம் யார் யார் சொல்லுங்க.
1: ஹன்விகா, அரிதா, தன்யா, சீனிதி.
0: ஓஹோ, சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஃப்ரீ பீரியட்ல டிராயிங்லாம் பண்ணுவீங்களா? பால் வச்சு விளையாடுவீங்களா? அப்ப இந்த கலரிங் அதெல்லாம் பண்ணுவீங்களா? ரைம்ஸ் படிப்பீங்க, அப்புறம் கலர் பண்ணுவீங்க. ஓகே, வெரி குட். சரி, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ரக்ஷனா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்ப பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல், இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்லேருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பு நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
3: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
5: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீயர்னி என் கூட இன்னைக்கு நம்ம கூட ரக்ஷனா தான். ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ரக்ஷனா மாதிரி

0: உங்க குழந்தைங்களும் உஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787701078 இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மூலமாவோ சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். தொடர்ச்சியா இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீகுமரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பத்தியும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேரண்ட்ஸ் சைடுல இருந்து ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாவே குழந்தைங்களுக்கு இந்த பிறந்த உடனே அதிகமா பால் கொடுப்பாங்க. சோ ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து பால் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து கரெக்டான வழியா சார்? எந்த அளவுக்கு தேவையான பால் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்?
1: ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த உடனே நம்ம குழந்தையோட வயிறு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பச்சை பயிறு மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு ஒரு கடலைப்பருப்பு மாதிரி இருக்கும். செகண்ட் டே, தேர்ட் டே வந்து ஒரு ஒரு இது ஒரு ஆப்ரிகாட் இல்லை ஒரு வால்நட் மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி ஒரு 6th டே 7th டே போல் ஒரு நம்மளோட ஒரு எக் சைஸ் தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பேபிக்கு வந்து பால் கொடுக்கறது பத்தலை, அம்மாட்ட பால் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, அம்மாவுக்கு இனிஷியலாக வர கொலஸ்ட்ரம் வர அந்த ஒரு 5 ml வந்து பேபிக்கு ஃபஸ்ட் டே வந்து போதுமானது. அதே வந்து நம்ம 2 hours once நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னாவே அதுவே வந்து பேபிக்கு போதுமான அளவு தான். நாங்கள் பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து பேபியோட யூரின் தான் மெயினாக பார்ப்போம். யூரின் நல்லா போகிறாங்க அப்படின்னா ஃபீடிங் நல்லா எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தங்க. ஸோ சப்போஸ் யூரின் போகவே இல்லை அப்படின்னா தான் நம்ம வந்து அதர் மோட் ஆஃப் ஃபீடிங் இல்லை இப்போ ட்ரிப்ஸ் போடுறது அதெல்லாம் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்கள் எனக்குமே புதுசாக தான் இருந்துச்சு. ஏன்னா குழந்தையோட வயிறு வந்து பிறந்த உடனே அந்த ஒரு சின்ன பச்சை பயிறு சைஸ் தான் இருக்கும், அடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும், அப்புறமேட்டு நாளாக நாளாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகமுமே வளரும் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். அடுத்ததாக நம்ம கூட பேசுறதுக்காக ரக்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரக்ஷனா கூடயுமே பேசலாம். அண்ட் அதுக்கடுத்ததாக குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அதை எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மறக்காம ஸ்டே டியூன்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன்

0: 7.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ரக்ஷனா கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட இப்போ நம்ம ரக்ஷனா கூட பேசிடலாமா? ரக்ஷனா, நீங்க ஃப்ரீ டைம்ல இல்லை வந்து சும்மா இருக்கும் போது கலர்ஸ் எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ நீங்க இது வரைக்கும் என்னென்ன டிராயிங்ஸ் எல்லாம் கலர் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க. ஓகே ஓகே, சரி அதே மாதிரி அப்படியே ஒரு ரைம்ஸ் ஒன்று சொல்றீங்களா?

0: கேட்ட உடனே பட்டு பட்டுன்னு சொல்லிட்டீங்க. சரி ஓகே, அதே மாதிரி இப்ப நீங்க டூருக்குலாம் போயிருக்கீங்களா?
1: போயிருக்கேன்.
0: எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: கேரளா.
0: கேரளா, ஓகே. சரி, கேரளாக்கு ஸ்கூல்லயே கூட்டிட்டு போனாங்களா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணீங்க. ஓகே, சரி, இந்த என்ஜாய்மெண்ட்டோட அப்படியே எனக்காக ஏபிசிடி சொல்கிறீங்களா? என்னடா இது, நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஏபிசிடி சொல்ல சொல்கிறாங்களே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஓகே, நீங்கள் இருந்தாலும் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்கள்.
1: ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி க்யூ ஆர் எஸ் டி U V W X Y E-Z.
0: பாரப்பா, கேட்ட உடனே பட்டு பட்டுன்னு சொல்லிட்டீங்க, அழகா ஏபிசிடி. யார் சொல்லி கொடுத்தா?
1: மேம்.
0: உங்க மேம் தான், மேமோட பேரு?
1: சுமதி மேம்.
0: சுமதி மேம், ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
1: சுமதி மேம்.
0: அதுவும் சுமதி மேம் தானா? சரி ஓகே. அந்த அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, தேங்க்யூ ரக்ஷனா.
1: தேங்க்யூ,
0: வெல்கம். அண்ட் அதோட இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ கூட இப்ப பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன இருக்கும்
2: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவுல கருவு இருக்கும்.
1: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: உங்களுக்காகவும் ரொம்ப ரொம்ப கண்டுபிடிச்சு தேடி ஒரு சூப்பரான புதுவிதமான டிஷ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னீர் பக்கோடா தான். ஸோ கேட்கறதுக்கே எப்படி செம்மையா இருக்குல்ல, அதே மாதிரிதான் சாப்பிடும் போதும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பன்னீர் 200 கிராம், அடுத்ததா கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு, இவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ ஈவினிங் டைம்ல ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வருவாங்க இல்லையா, வந்த உடனே பேக் லஞ்ச் பேக கழட்டி வைக்கிறாங்களோ இல்லையோ, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த டைம்ல சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க இதை வந்து பிளேட்ல டெக்கரேஷன் பண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், பயங்கர ஹாப்பி ஆயிடுவாங்க குழந்தைங்க. ஸோ இந்த டிஷ்ஷை எப்படி செய்யறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பன்னீரை நல்லா சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததா ஒரு பாத்திரத்துல கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமேட்டு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அது கூடவே தண்ணி இருக்கு இல்லையா அதையுமே தேவையான அளவு சேர்த்து நல்லா இந்த பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலந்துடணும். இப்போ கலந்த வாட்டி பன்னீரை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டு முன்னாடி பின்னாடி நல்லா இந்த மசாலா ஒட்டினதுக்கப்புறம் எண்ணெய் கடாயில் ஊற்றி வச்சு சூடானதுக்கப்புறமேட்டு பொறிச்சு எடுத்தா அருமையான இந்த பன்னீர் பக்கோடா ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில் லாஸ்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய சின்ன சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பொறிக்கும் போது அது வந்து ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த லோ ஃப்ளேமில் வச்சு மிதமான சூட்டில் பொறிச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் டேஸ்ட்டுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ பன்னீரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்லாம் கிடையாது, சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதனால் இந்த ஒரு டிஷ்ஷில் இது மட்டும் ஒரு கவனமாக பார்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.

ஸோ பிளேட்டில் டெக்கரேட் பண்ணி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அண்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மூலமாவோ நீங்கள் சொல்லலாம். நீங்கள் கால் பண்ணி சொல்ல வேண்டிய நம்பர் 9787707. இப்போ பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: மிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: தொடர்ச்சியா குழந்தைங்களுக்கு இந்த எஜுகேஷன் வைஸா இன்னும் நிறைய கைடன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம சைட்ல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க வந்து எந்த ஒரு விஷயத்தை நம்ம சொன்னாலும் அதை அப்படியே விஷுவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கதையவே நைட்டு சொல்லி தூங்க வைக்கிறோம் அப்படின்னாலும் அப்படியே அதை வந்து அவங்க இமேஜினேஷனில் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதே போல் இந்த ஸ்டடீஸையும் நம்ம எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரூட்ஃபுல்லாக கொடுக்கறது மேம்?
4: இப்போ அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஜி கிளாஸஸ்ன்னு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ஸ் அப்படின்ட்டு நிறைய அரசு பள்ளிகள் எடுத்துகிட்ருக்கோம். அதில் வந்து இப்போ வந்து மாணவர்கள் அந்த மாதிரியான செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வகுப்புகளை நாங்கள் கொண்டிருக்கோம். அதுக்கு தான் இப்போ அரசு பள்ளிகள்லாம் வந்து சிஜி கிளாஸஸ் கொண்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதில் அவங்க வந்து தொழிற்கல்வியை இப்போ நிறைய கொண்டிருக்காங்க. ஒரு பையன் நல்ல படிப்பான், நிறைய மார்க்கு வாங்குவோம் அப்படின்னா அந்த பையனுக்கு தகுந்த மாதிரியான நம்ம ஜிஇ நீட்டு நீட்டு அதில் எழுதது கொண்டு போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் சுமாரான பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிற்கல்வி கொண்டு வரணும். ஆட்டோமொபைல்ஸில் அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் 12ஆம் வகுப்பு முடிந்த உடனே அந்த தொழிலில் அவனை ஈடுபடுறதுக்கு உண்டான நம்ம எப்போ சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அதோட நானுமே இப்போது இங்கேருந்து நிகழ்ச்சியில் டாடா பாபா சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம ஆரோக்கியமான உணவுகளை பார்த்து பார்த்து ஹெல்த்தியான உணவுகள்லாம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அவங்களோட அந்த சேஃப்டிலையும் நம்மளோட அந்த அக்கறையை காட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு முதல் விஷயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். சப்போஸ் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, அப்போவே அவங்களுக்கு அந்த ஜாலி மெத்தட்லேயே ஃபோன் நம்பரை மனப்பாடமாக சொல்லி கொடுத்துடணும். ஸோ ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அதனால் இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில தருண் உங்க கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. சோ மறக்காம நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பை பை மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. ஒரு மலைநகரத்துக்கு போனால் அங்கே என்ன எதிர்பார்ப்போம்? குளிர்ச்சியான கிளைமேட்டு, மலைகள், பசுமையான டீ பிளான்டேஷன், அதோடு சேர்த்து சின்ன அட்வென்ச்சர், இந்த எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற ஒரு நகரம் தான் சுக்காபூமி. இது எங்கே இருக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் அவங்க தருண் தாங்க. எங்கே இருக்குன்னு சொல்லிடலாமா? இந்தோனேஷியாவோட மேற்கு ஜாவா பகுதியில் மவுண்ட் கேடேவோட தெற்கு அடிவாரத்தில் இருக்குங்க. சுக்காபூமி ஜகார்ட்டாலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தெற்கில் இருக்கக்கூடிய இந்த நகரம் கடல் மட்டத்திலிருந்து சுமாராக 584 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால் சுற்றி இருக்கக்கூடிய தாழ்நில பகுதிகளை விட இங்கே கிளைமேட் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? சுக்காபூமியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் மாதிரியான வாட்டர் அட்வென்ச்சர்களுக்கு பிரபலமானதாக இருக்குது. அதோட இங்கே டீ மற்றும் ரப்பர் ப்ரொடக்ஷன் வந்துட்டு முக்கியமான தொழில்களாக இருக்குங்க. ஆனால் சுக்காபூமியோட ஹிஸ்ட்ரியுமே ரொம்ப பழமையானது. இந்த பகுதியை சுற்றி குறைஞ்சது 11ஆம் நூற்றாண்டிலிருந்தே

மக்கள் வசிச்சுட்டு வந்திருந்திருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களுமே இங்கே இருக்குங்க. நகரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் மேற்கில் இருக்கக்கூடிய சிபாடக் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஷங்ஹயாங் டபாக் கல்வெட்டு அந்த பகுதியோட பழமையான வரலாற்றை பற்றி தகவல் கொடுக்குது. பின்னாடி 18ஆம் நூற்றாண்டில் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த காலத்தில் இந்த பகுதியில் காஃபி பிளான்டேஷன் வளர ஆரம்பித்தது. காஃபிக்காக ஐரோப்பிய தேவை அதிகமாக இருந்ததுனால மேற்கு ஜாவா பகுதியில் பல காஃபி பிளான்டேஷன் வந்துட்டு உருவாக்கப்பட்டதுங்க. அதோட சுக்காபூமியை சுற்றி இருக்கக்கூடிய குடியேற்றங்களும் வளர ஆரம்பித்தது. அப்புறம் ஒரு முக்கியமான பேர் மாற்றமுமே நடந்தது. அந்த காலத்தில் இந்த பகுதி சிக்கோலி அப்படின்ற பேரால் அறியப்பட்டது. அதுக்கப்புறமா ஆண்ட்ரிஸ் டி வில்டி அப்படின்றவர் அந்த பேரை ஷோக்கிபூமி, அதாவது இன்னைக்கு சுக்காபூமி அப்படின்னு மாற்றும் யோசனையை முன் வச்சாரு. இன்னைக்கு சுகாபூமி எப்படி இருக்கு, மலைப்பகுதி அப்படின்றதுனால இயற்கை அழகுக்கு பஞ்சமே இருக்காது. டீ பிளான்டேஷன், பசுமையான மலைகள், மலைக்காடுகள், அதோட அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த நகரத்தோட ஐடென்டிட்டியில ஒரு பகுதியா இருக்குங்க. இங்க மழையுமே அதிகம். ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் மிதமான மழையும், மற்ற மாதங்களில் அதிக மழையுமே கிடைக்குது. அப்படியே இந்த எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு பசிக்குது அப்படின்னா சுகாபூமியோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்களுக்கு தனி இடமே இருக்குங்க. ரொட்டி பிராகான், மோச்சி, பான்ரோஸ், சோட்டாமி, புட்டார் ஹயம் மாதிரியான உள்ளூர் உணவுகள் இங்கே பிரபலமானதாக இருக்குது. அதனால் சுகாபூமியை ஒரு நகரமாக மட்டும் சொல்ல முடியாது. இது இயற்கை, வரலாறு, விவசாயம், அட்வென்ச்சர், உணவு எல்லாமே சேர்ந்த ஒரு இடம்தான். ஒரு பக்கம் மலைகளோட குளிர்ச்சி, இன்னொரு பக்கம் பழமையான வரலாறு, அதோடு சேர்த்து இன்னைக்கு நகர வாழ்க்கை இதுதாங்க இந்தோனேஷியாவோட சுகாபூமி. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க சொன்ன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
2: அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
3: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணான்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதில் வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவாக ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்கெல்லாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
4: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு, நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய் கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேரிலே நம்ம ஏற்காட்டில் காக்கம்பாடி கிராமத்துக்கு நான் போயிருந்தேங்க. அந்த இடத்துல பொன்ராஜ் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சு அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள்லாம் என்னென்னு கேட்டப்போ நிறைய விஷயங்களை அவர் பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கம். வணக்கம் அண்ணா.
4: உங்கள் பேர்?
5: பொன்ராஜ். காக்கம்பாடி. நான் இங்கே வந்துட்டு, நான் பிறந்ததே காக்கம்பாடி தான். இங்கே வந்துட்டு ரேஷன் கடையில், காக்கம்பாடியில் வந்து ரேஷன் கடை இல்லை. எங்களுக்கு வந்து ரேஷன் கடை, ஆரம்பத்தில் ரேஷன் கடை ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே இங்கே இருந்துச்சு. இப்போ எடுத்து போட்டு கார்டு போட்டாங்க. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் போயிட்டு மேலேருந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆளுங்களுக்கெல்லாம். அதனால் வந்து எங்களுக்கு ரேஷன் கடை காக்கம்பாடிக்கு வேணும். அதே வந்துட்டு ஹாஸ்பிட்டலு தேவை. ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இங்கேருந்து கொட்டச்சேடு போனால், அது வாழவந்தி போனால் தான் இல்லையா, ஏற்காடு போனால் தான். அதனால் வாழவந்தி ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு அவசியம் தேவைங்க. அதே பஸ்ஸு வசதி வந்துட்டு காலை இருக்குது, காலை மாலை 2 நேரம் இருக்குது. அதெல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க போகிறதுனால அதை போயிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. அதே ஸ்கூல் பிள்ளைங்க வந்துட்டு சாயங்கால நேரம் என்ன ஆகுதுன்னா, ஏற்காட்டிலேருந்து பஸ்ஸு அந்த டைம் வந்து 4 டைம் தான் கரெக்டாக இருக்கும். இவர் வந்து அதுக்கு முன்னவே 4 மணிக்கு எடுத்துறாங்க. ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வர்றதெல்லாம் நடந்து தான் வருது. ரொம்ப மலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வருதுங்க. அதனால் வந்து அங்கே ஏற்காட்டிலே வந்து 4.5 மணிக்கு எடுத்தால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு பஸ்ஸு. அதே மதியத்துலலாம் வண்டி கிடையாது. மதியத்தில் வந்து கொட்டச்சட்டிலேருந்து வாழவந்தி வழியாக வந்துட்டு 2 வண்டி போகுது.

பத்தே முக்காலுக்கு ஒன்று போகுது, பதினொன்னே முக்காலுக்கு ஒன்று போகுது, ரெண்டு வண்டி ஒரே சோடியே போகுது. அதில் ஒரு வண்டியை மாற்றி எங்களுக்கு இப்படி கொட்டச்சட்டிலிருந்து இப்படி பெலாத்தூர் வழியாக காக்கமடி வழியாக ஏற்காடு வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போவோம், ஏற்காடு போவோம், இதுக்கும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சால் நல்லாயிருக்கும். அது இல்லாத நாங்கள் கொஞ்சம் விவசாயம் வச்சுருக்குறோம். விவசாயத்தில் வந்து காப்பி, மிளகு, இந்த சில்வர் ஒர்க்கு அதெல்லாம் எல்லாம் வச்சுருக்குறோம். அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், காட்டு விலங்கு

0: ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சரி வச்சு இந்த விலங்குகள்லாம் கொஞ்சம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஓட்டி வச்சா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே நிறையா வந்துட்டு விவசாயம் பூரா நிறைய பாதிப்பு வருது. காப்பி செடி சவுக்கு நாத்துன்றத சில்வர் ஓக்கு வந்துட்டு சவுக்குன்னு சொல்லுவோம், அது இங்கிலீஷில் வந்து சில்வர் ஓக்கு, தமிழில் வந்து சவுக்குன்னு சொல்லுவோம். அதை வந்து நிறையா சேதம் பண்ணுது. இந்த விலங்குகளை கொஞ்சம் எங்களுக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஓட்டி வச்சா நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் சொல்லி எடுத்து செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு நிறையா கொஞ்சம் புண்ணியமாக இருக்கலாம்.
1: ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப பொறுமையாக தெளிவாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு பொன்ராஜ் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்ருக்கேன்.

ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.
3: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
2: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி,
3: 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
2: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
3: 5 முதல் 8

0: வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664663.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் பிலியூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தர்மராஜா அப்படின்ற ஒரு அழகான பாடலை நமக்காக பாடி கொடுத்தாங்க பிலியூர் கிராம மக்கள். அந்த பாடல் பெருசாக இருக்கிறதுனால தினமுமே அதிலிருந்து ஒரு சின்ன பகுதி உங்களுக்காக ஒளிபரப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சின்ன பகுதி தான் உங்களுக்காக வந்தாச்சு. கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.
2: பார்வதியோ பரமேசாயே அமணியம் அடியாளே.

0: Nisparigo ina
1: gamaya
0: ungalayo
2: nergile romba arumaiya irukku la. இந்த மாதிரி பாடல்கள்லாம் நம்ம ஏற்காடு மாதிரியான மலை கிராமங்கள்லேயும் இல்லை கிராமப்புறங்கள்லேயும் மட்டும்தான் கேட்க முடியும். இந்த பாடல்கள் கேட்கறதுக்கு கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லலாங்க. அந்த இடத்துல அவங்க பாடும்போது அவங்களோட ரியாக்ஷன்ஸையும் அவங்களோட வாய்ஸையும் கேட்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேர்களே. இந்த பாடலை பாடி கொடுத்த பிலியூர் கிராம மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன
2: இருக்கும்
1: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவுல கருவு இருக்கும்.
2: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையை கொஞ்சம் உத்து பார்த்தாலே எத்தனை விதமான உயிரினங்கள், எத்தனை ஆச்சரியமான தகவல்கள் நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்படி ஒரு சுவாரஸ்யமான பறவையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த பறவையோட பேர் ஆசிய ஓபன் பில் அப்படின்றது தாங்க. தமிழில் சொன்னால் இதை ஆசிய திறந்த அழகு நாரை அப்படின்னு சொல்லலாம். பேர்லேயே ஒரு சுவாரஸ்யம் இருக்கு இல்லையா. இந்த பறவை நாரை குடும்பத்தை சேர்ந்ததுங்க. இந்திய துணைக்கண்டம் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோட பல பகுதிகளில் இந்த பறவையை பார்க்க முடியும். ஆனால் இதோட மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? அதோட அழகு தான். வயது வந்த ஆசிய ஓபன் பில் பறவைக்கு மேல் அழகுக்கும் கீழ் அழகுக்கும் நடுவில் ஒரு தனித்துவமான இடைவெளி இருக்கும். இதனால இதுக்கு ஓபன் பில் அப்படின்ற பேர் வந்திருக்கு. இளம் பறவைகளுக்கு இந்த இடைவெளி இருக்காது. வயது ஆக ஆக தான் இந்த தனித்துவமான அமைப்புமே உருவாகுதுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த அழகு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் நத்தைகள் தான். ஆசிய ஓபன் பில் முக்கிய உணவுகளில் ஒன்று நத்தைகள். குறிப்பாக ஆழமற்ற நீர் மற்றும் சதுப்பு நிலங்களில் மெதுவாக நடந்து போய் நத்தைகளை தேடும். அதோட அழகோட நுனி மற்றும் கரடுமுரடான விளிம்புகள் வழுக்கும் நத்தை ஓடுகளை கையாள உதவும் ஒரு தகவமைப்பாக கருதப்படுது. நத்தையை பிடிச்சு அதோட உடலை ஓட்டிலிருந்து பிரித்து சாப்பிடுதுங்க. நத்தைகள் மட்டுமில்லாமல் தவளைகள், நீர்ப்பாம்புகள், பெரிய பூச்சிகள் எல்லாத்தையுமே உணவாக எடுத்துக்குது. இதுக்கு பிடிச்ச இடம் எது தெரியுமா? ஈரநிலங்கள், ஆறுகள், பயிர் வயல்கள், நீர்ப்பாசன கால்வாய்கள், பருவகால சதுப்பு நிலங்கள் மாதிரியான இடங்கள்ல இது உணவு தேடுது. உணவு மற்றும் வாழ்விட நிலைமைகளுக்கு ஏற்ப இது நீண்ட தூரம் நகரக்கூடியதுங்க. இந்தியாலையும் பல பகுதிகளில் இதை பார்க்க முடியும். நம்ம சேலத்திலையுமே இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. கேரளாவோட திருநாவாய போன்ற இடங்கள்ல ஈரநில பகுதிகளில் குறிப்பிட்ட காலங்களில் இது அதிகமாக இருக்குமாங்க. இப்போது இனப்பெருக்கத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஆசிய ஓபன் பில் பொதுவாக கூட்டமாகவே இனப்பெருக்கம் செய்யுது. பாதி நீரில் மூழ்கின மரங்கள்லேயும் பெரிய மரங்கள்லேயும் குச்சிகளை வச்சு கூடுகளை உருவாக்குது. பொதுவாக ஒரு கூட்டில் 2-4 முட்டைகள் இடுதுங்க. ஆண் பெண் ரெண்டுமே மாறி மாறி முட்டைகளை அடைகாக்குது. சுமார் 25 நாள்களுக்கு அப்புறம் முட்டைகள் பொறிக்குது. ஒரு சின்ன பறவையோட அழகு அதோட உணவை தேர்ந்தெடுக்கிறதுல எப்படி முக்கிய பங்கு வகிக்குதுன்னு பாருங்களேன். இயற்கை ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதோட வாழ்வதற்கு தேவையான ஒரு தனித்துவமான தகவமைப்பை கொடுத்துருக்கு. ஆசிய ஓபன் பில் அதுக்கு ஒரு அழகான உதாரணம் தாங்க. நேர்களே, ஒரு ஈரநிலத்தை பாதுகாக்கிறது அப்படின்றது வெறும் தண்ணீரையும் நிலத்தையும் பாதுகாக்கிறது மட்டுமில்ல. அங்கே உணவு தேடக்கூடிய நத்தைகள்லேருந்து அதை உணவாக உட்கொள்ளக்கூடிய ஆசிய ஓபன் பில் போன்ற பறவைகள் வரைக்கும் ஒரு முழுமையான இயற்கை சூழலை பாதுகாக்கிறது தாங்க. இயற்கையை ரசிக்கலாம், இயற்கையை பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம உலகம் முழுசுமே எத்தனையோ விதமான மக்கள், மொழிகள், கலாச்சாரங்கள் இருக்கு. அப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனித்துவமான வரலாறும் வாழ்க்கை முறையும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான பழங்குடியின மக்கள் தாங்க கினாலுக் மக்கள். இவங்களை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. அசர்பைஜானோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய குபா மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவங்க தான் கினாலுக் மக்கள். இவங்களோட முக்கியமான குடியிருப்பும் கினாலுக் அப்படின்னு தாங்க அழைக்கப்படுது. 2009 வருஷம் கண்டுபிடிப்பு படி கினாலுக் மக்களோட மொத்த மக்கள் தொகை 2233 அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவங்களுக்கு இடையில மிக முக்கியமான அடையாளங்கள் ஒன்று அவங்களோட மொழி. கினாலுக் மொழி வடகிழக்கு ககாசியன் மொழி குடும்பத்தை சேர்ந்ததுங்க. குறிப்பாக இந்த மொழி தனித்துவமான மொழியாகவே இருக்கு. ஒரே ஒரு குடியிருப்பில் மட்டும்தான் பேசப்படுறதுனால இதுக்கு தனித்தனி வட்டார வழக்குகள் இல்லைங்க. ஆனால் அந்த குடியிருப்புக்கு மேலே நடுவில் கீழ்ப்பகுதியில் பேசக்கூடிய மொழியில் சில ஒலி வேறுபாடுகள் மட்டும்தான் இருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? கினாலுக் மொழி நீண்ட காலமாக எழுதப்படாத மொழியாக இருந்திருக்கு. 1991 வருஷம் இந்த மொழியில் சிரிலிக் எழுத்து முறையை பயன்படுத்தி ஒரு நூல் வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் 1993 1999 வரைக்கும் ஆரம்ப பள்ளிகளில் கினாலுக் மொழி கற்பிக்கப்பட்டதா தகவல்கள் தெரிவிக்குதுங்க. அப்புறமா குழந்தைகள் அசர்பைஜானி மொழியில் வாசிப்பதாலும் எழுதுறதுனாலையும் அதிக திறன் பெற வேண்டும் அப்படின்ற பெற்றோரோட விருப்பம் காரணமாக அந்த கற்பித்தல் நிறுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. 2007 வருஷம் லத்தீன் எழுத்து முறையை அடிப்படையாக கொண்ட புதிய எழுத்து முறையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்க. இப்போ கொஞ்சம் இதோட வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். கினாலுக் மக்களை பற்றி முதல் எழுத்துப்பூர்வமான தகவல் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கு. அந்த காலத்தில் அவங்க ஒரு சுதந்திர சமூகம், அதாவது ஜமாத் அப்படின்ற அமைப்பாக இருந்ததா தகவல்கள் சொல்லுது. முதல்ல ஷிர்வான் கானேட்டிற்கும் அதுக்கப்புறம் குபா கானேட்டிற்கும் அவங்க உட்பட்டிருந்தாங்க. 1926 வருஷம் சோவியத் ஒன்றியத்தில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அஜர்பைஜானில் 105 கினாலுக் மக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தாங்க. மதத்தை பொறுத்த வரைக்கும் கினாலுக் மக்கள் பெரும்பாலும் முஸ்லிம்கள். இத் அல் பித்தர், இத் அல் அதா அப்படின்ற இஸ்லாமிய பண்டிகைகளோட நௌருல் பண்டிகையும் அவங்க கொண்டாடுறாங்க. நேர்களே, ஒரு சமூகத்தோட அடையாளம் அப்படின்றது அவங்களோட எண்ணிக்கையால் மட்டும் தீர்மானிக்கப்படுறதில்ல. அவங்களோட மொழி, வரலாறு, கலாச்சாரம், பாரம்பரியம் இது எல்லாமே அந்த சமூகத்தோட உண்மையான அடையாளத்தை உருவாக்குது. சின்ன எண்ணிக்கையில் இருந்தாலும் பல நூற்றாண்டுகளாக தங்களுடைய தனித்துவத்தை பாதுகாத்து வரக்கூடிய கினாலுக் மக்கள் உலகத்தோட பல்வேறு சமூகங்களோட பன்முகத்தன்மையை நமக்கு நினைவூட்டுறாங்க. மொழிகள் வேறையா இருக்கலாம், வாழ்க்கை முறை வேறையா இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தனி கதை இருக்குங்க. அந்த கதையை தெரிஞ்சுக்கலாம், பல்வேறு கலாச்சாரங்களை மதிச்சு நடந்துக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பாய் பாய் நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நாகராஜ் தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். யூபிஎஸ்சி தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்களுடைய பல கதைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பல ஆண்டுகளாக உழைச்சி விடாமுயற்சியோட அந்த தேர்வை வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. லட்சக்கணக்கான பேர் அதுக்கு வந்து ஆசைப்பட்டாலும் சிலருக்கு தான் அந்த வெற்றி வந்து கிடைக்கும். அப்படி இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் அவர்களுடைய ஒரு கதை தான் சொல்ல போகிறேன். ஆனால் அவர் யூபிஎஸ்சி தேர்வு எழுதாமலேயே ஐஏஎஸ் தகுதி பெற்றிருக்கார். அவரோட பேர் அப்துல் நாசர். ஸோ அவருடைய ஒரு கதை நான் வந்து சொல்கிறேங்க. எப்படி யூபிஎஸ்சி தேர்வு எழுதாமலேயே வந்து பாஸ் பண்ணாங்க, கலெக்டர் ஆனாங்க அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கலாம். அதாவது அவரோட உழைப்பாலையும் விடாமுயற்சி

யாலியும் ஐஏஎஸ்ஸாக தகுதி பெற்றிருக்கிறார். அப்துல் நாசர் அவரோட 5 வயதில் தந்தையை இழந்திருக்கிறாருங்க. அவர் படித்தது வளர்ந்தது எல்லாமே அனாதை இல்லத்தில் தான். இப்படி இருந்த ஒருத்தர் ஐஏஎஸ்ஸாக உயர்ந்திருக்கிறது பலருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்குங்க. கேரளாவில் கண்ணூர் மாவட்டத்தில் தலச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் நாசர். இவரோட பிறந்தவர்கள் மொத்தம் 5 பேர். குடும்பத்தோட ஒரே ஆணிவேர் அவங்களுடைய அம்மா மட்டும்தாங்க. ரொம்ப வறுமையான சூழ்நிலையில் இருந்த குடும்பத்தை மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. கிடைக்கிற வேலைகளை பார்த்து பிள்ளைகளை படிக்க வச்சாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. வறுமையோட காரணத்தினால நாசர் அனாதை இல்லத்தில் சேர்ந்தார். அங்கே தான் அவர் படித்தார். அதே பகுதியில் இருக்கக்கூடிய தாருஸ்லாம் அனாதை இல்லத்தில் 5 வயதில் சேர்ந்தார். 10 வருடங்கள் அங்கேயே தங்கி 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறார். மீண்டும் அவரோட வாழ்க்கையில் வேற ஒரு அனாதை இல்லத்தில் சேர்ந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறாரு, படிப்பை முடிக்கிறார். இப்படி 13 ஆண்டுகள் அனாதை இல்லத்திலேயே வாழ்ந்தாருங்க கண்ணூரைச் சேர்ந்த அப்துல் நாசர். தொடர்ந்து இவருடைய கதை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். எப்படி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக யூபிஎஸ்சி தேர்வு எழுதாமலேயே தகுதி பெற்றார் அப்படின்ற கதையை தான் சொல்லிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் எவ்வளவோ கதைகளை, ஐஏஎஸ் கதைகளை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் யூபிஎஸ்சி தேர்வு எழுதாமலே ஒருத்தர் தகுதி பெற்ற கதையை இன்றைக்கி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
7: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோடைய ஒரு கதையை தாங்க சொல்லிட்டு இருக்கேன். கேரளாவில் கண்ணூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தாங்க அப்துல் நாசர். அதாவது 10 ஹோட்டல்களில் கிளீனர் வேலை பார்த்து அந்த இவருடைய செலவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுறாரு. குடும்பத்துக்கும் பணம் கொடுத்துட்டு வந்தார். ஏன் இந்த ஒரு சூழ்நிலை அப்படின்னா, அவங்க அப்பா வந்து இறந்துடுறாங்க, அம்மா தான் ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வேலைகளுக்கெல்லாம் போகிறாரு. அதே மாதிரி சுகாதார ஆய்வாளருக்கான டிப்ளமோ படிப்பு முடிச்சுட்டு கல்லூரியில் சேர்றாருங்க. இப்போ அம்மா வந்து குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக டியூஷன் எடுக்கிறது, டெலிஃபோன் ஆப்ரேட்டராக, நியூஸ் பேப்பர் போடுறது, இந்த மாதிரி எந்தெந்த வேலைகள்லாம் கிடைக்குதோ பார்ட் டைமாக அந்த வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சார். படிப்பு அப்படின்றப்ப அனாதலத்தில் இருக்கும்போது 2 முறை அங்கேருந்து ஓடி வந்திருக்காருங்க. ஆனால் அப்படி வந்ததுக்கப்புறம் அம்மாவை பற்றி நினச்சி பார்த்து, அதை பற்றி சிந்தித்து திரும்பவும் அதே அனாதலத்தில் போயிட்டு இருந்திருக்காருங்க. 1994 கேரள சுகாதாரத்துறையில் சுகாதார ஆய்வாளராக அவருக்கு பணி கிடைக்குது. அவரோட வாழ்க்கையை வாழ தொடங்கினது எப்போ அப்படின்னா, அந்த ஒரு காலகட்டம் தான் சொல்லலாம். எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய சிந்தனைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி அந்த அரசு பணி அவருக்கு ரொம்ப திருப்பு முனையாக அமையுது. ஆனால் அது பொதுவாக இப்படி அரசு பணி கிடைச்சதுக்கப்புறம் அவருடைய முயற்சியும் அவருடைய கனவும் அதோடு நின்றுச்சா அப்படின்னா இல்லைங்க, அதுதான் ஒரு தொடக்கமாக இருந்தது. ஐஏஎஸ் பதவிக்கான தேர்வு அப்படின்றது யூபிஎஸ்சி அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். டெபுட்டி கலெக்டர் அப்படின்றது மாநில அரசு மூலம் நடத்தப்படுற அந்த உயரிய பதவிக்கான தேர்வு.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க உங்க கூட. ஐஏஎஸ் பதவிக்கான தேர்வு அப்படின்றது யூபிஎஸ்சி நடத்துறதா இருந்தாலும் டெபுட்டி கலெக்டர் அப்படின்றது மாநில அரசு மூலமா நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு. 1990களோட இறுதியில கேரள அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க. 2002 இதற்கான தேர்வும் நடைபெற்றதுங்க. அந்த தேர்வில் முதல்நிலை தேர்வை வந்து எழுதி தேர்ச்சி பெறாரு அப்துல் நாசர். 2004 முதன்மை தேர்விலையும் எழுதி நேர்காணலுக்கும் போகிறார். 2006 இவருக்கு டெபுட்டி கலெக்டர் பதவி வந்து வழங்கப்பட்டதுங்க. இந்த இடைப்பட்ட காலங்களில் சமூக சேவையில் முதுகலை பட்டமும் பெறாரு அப்துல் நாசர். அதாவது ஐஏஎஸ் பதவி எப்போ கிடைக்கும் அப்படின்னா யூபிஎஸ்சி தேர்வை தேர்ச்சி பெற்றா மட்டும்தான். இவர் வந்து டெபுட்டி கலெக்டராக இருக்கிறாரு. நாசருடைய சிந்தனைகளும் கடின உழைப்பும் தொடர்ந்து அவரை அந்த மக்கள் பணியில் தனித்துவப்படுத்தி காட்டினது அப்படின்னு சொல்லலாம். 2015 சிறந்த துணை ஆட்சியர் அப்படின்ற ஒரு பட்டத்தை மாநில அரசிடம் இருந்து இவர் வந்து பெறார். இவருடைய உழைப்பு அர்ப்பணிப்பு அவருக்கு வளர்ச்சி பாதையை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இதனால் 2017 பணியாளர் பொதுமக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பில் அப்துல் நாசர் தகுதி ஐஏஎஸ்ஆ உயர்த்தப்பட்டாருங்க. கொல்லம் மாவட்ட கலெக்டராக பணி நியமனம் செய்யப்பட்டார். 2017 கேரள அரசோட வீட்டு வசதித்துறை தலைவர் பதவியில் இருந்த அவர் அதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆனால் அவருடைய அந்த உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைச்ச ஒரு வெகுமதி அப்படின்னு சொல்லலாம் அந்த ஐஏஎஸ் பதவி அப்படின்றதுங்க. உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால், அது கூட தன்னம்பிக்கையும் இருந்தால், நம்ம தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருந்தால் வெற்றி நம்ம தேடி வரும். அதாவது யூபிஎஸ்சி எழுதனா தான் ஐஏஎஸ் ஆக முடியும். ஆனால் இவரோட அர்ப்பணிப்புனால அந்த ஐஏஎஸ் அப்படின்ற அந்த பதவி யூபிஎஸ்சி தேர்வு எழுதாமலே தகுதி ஐஏஎஸ்ஸாக உயர்றாரு அப்துல் நாசர். தொடர்ந்து இவருடைய அந்த வெற்றி கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இவருடைய பயணம் ஒரு சாதாரண பயணம் இல்லைங்க. சிறு வயது தான் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற வயது. பள்ளி காலங்கள், கல்லூரி காலங்கள், அந்த ஒரு டைம்லே பல வேதனைகளை ஃபேஸ் பண்ணவர் அப்துல் நாசர். இவரோட கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் ரமேஷ். ஒரு தினசா நடந்து வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்?
2: டேய், ஜிம் பாடிடா. டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். டெய்லி 10 முட்டை சாப்பிட்றேன்னா பாத்துக்கவே.
1: டெய்லி 10 முட்டையா? ஓஹோ, அப்பனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
2: முட்டையை வச்சு என்ன கேள்வி கேட்க போற? சரி கேளு.
1: இப்ப பாரு மேன், முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும்?
2: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவுல கரு இருக்கும்.
1: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க உங்கள் கூட. இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரி அப்துல் நாசர் அவரோட வெற்றி கதையை தாங்க சொல்லிகிட்ருக்கேன். வெற்றி அப்படின்றது கடின உழைப்பால் கிடைக்கக்கூடிய ஒன்று. இவரும் கடுமையாக உழைச்சிருக்காரு அவரோட வாழ்க்கையில். அதை தாண்டி இவருடைய அர்ப்பணிப்புக்காக கொடுக்கப்பட்ட தகுதி ஐஏஎஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ரொம்ப பெருசுங்க. ஏன்னா யூபிஎஸ்சி தேர்வு எழுதி வெற்றி அடைஞ்சவங்களை பார்த்துருப்போம். அந்த தேர்வு எழுதாமலே வெற்றி அடையாமலே தகுதி ஐஏஎஸ்ஸாக உயர்ந்தவர் தான் இவர். சின்ன வயசுலேருந்து பல கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறார். 5 வயதுலேயே தன்னுடைய தந்தை இழக்கிறாருங்க. அதனால் இளம் வயதுலேயே குடும்ப சுமையை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. படிப்பு செலவுக்காகவும் மற்ற இதர செலவுகளுக்காகவும் கிடைக்கிற வேலைகள் எல்லாமே செய்கிறார். அவரோட 10 வயசில் உள்ளூர் விடுதிகளில் பாத்திரங்கள் கழுவுறது, மேஜை துடைக்கிறது, உணவு பரிமாறுறது, இந்த மாதிரி வேலைகளை செய்கிறார். இது மட்டுமே இல்லைங்க, நியூஸ் பேப்பர் போடுறது, தொலைபேசி இயக்குனராக இயக்குபவராக ஆப்ரேட்டராக இருக்கிறது, மாணவர்களுக்கு தன்னுடைய வீட்லேயே டியூஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி பல வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தார் அவருக்கான சரியான ஒரு இடம் கிடைக்கிற வரைக்கும். ஆனால் காலம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுமதியை கையில் வச்சுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இவருடைய படிப்பு பொறுத்த வரைக்கும் தலச்சேரி அரசு பிரண்ணன் கல்லூரியில் தான் ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை பட்டம் பெறாரு. அதற்கப்புறம் முதுகலை பட்டமும் பிஎட் பட்டமும் பெறாருங்க. அரசு ஊழியராக ஒரு பணி அவருக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் ஒரு ஆசிரியராகவும் அவருடைய அனுபவம் நிறைய இருந்திருக்குங்க. தொடர் முயற்சியால் கேரள மாநில பணியாளர் தேர்வாணையம் நடத்தின அந்த தேர்வில் வெற்றி பெற்று 2006 துணை ஆட்சியராக பணியில் சேர்றாரு. அதற்கப்புறம் தகுதி ஐஏஎஸ்ஸாக உயர்றாரு. ஸோ அதுதான் அவருக்கு கிடைச்ச பெரிய வெகுமதி அப்படின்னு சொல்லலாம். அவர் சிறு வயதிலிருந்து பட்ட கஷ்டங்களுக்கு கிடைச்ச ஒரு வெகுமதி அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பொறுப்பை சிறு வயதில் ஏற்று மொத்தம் 5 பேர் இவங்க கூட பிறந்த எல்லாருமே அந்த மொத்த குடும்பத்தையும் இவருடைய அம்மாவும் இவரும் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னும் சொல்லலாம். தொடர்ந்து இவருடைய கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சேர்த்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்துல் நாசர் அவரோட கதையை தாங்க சொல்லிட்டு இருக்கேன். 5 வயதில் தலச்சேரியில் இருக்கக்கூடிய தருஸ்லாம் அனாதை இல்லத்தில் சேர்க்கப்படுறார். ஆரம்பத்தில் அந்த சூழல் அவருக்கு வந்து பழகலை. இதனால் அந்த சின்ன வயதில் பல முறை அனாதை இல்லத்தை விட்டு தப்பியோடி போயிருக்கார். ஆனால் தன்னுடைய அம்மாவுக்கு வந்து கவலை கொடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் திரும்பியும் அங்கேயே வந்து அவரோட படிப்பை தொடர்ந்தார். மொத்தம் 13 ஆண்டுகள் பல்வேறு அனாதை இல்லங்களில் தங்கி படித்தாருங்க. குடும்ப சூழல், தன்னுடைய கல்வி செலவுக்காக அவர் செய்யாத வேலைகளே இல்லை. 10 வயசுலேருந்தே உள்ளூர் விடுதிகளில் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது, கிடைக்கிற வேலைகளை செய்கிறது, மாணவர்களுக்கு வீட்டில் டியூஷன் எடுக்கிறது அப்படின்னு இவருடைய பயணம் வந்து இருந்ததுங்க. ஆனால் காலம் அவருக்கான ஒரு வெகுமதியை, அவருக்கு ஏற்ற ஒரு விஷயத்தை பிற்காலத்தில் வச்சுருந்தது. அதுதான் ஐஏஎஸ் அப்படின்ற அந்த உயரிய பதவி. அகில இந்திய யூபிஎஸ்சி தேர்வை எழுதி ஐஏஎஸ் ஆனவர் இவர் இல்லைங்க. மாறாக கேரள மாநில பணியாளர் தேர்வாணையம் மூலமாக நடத்தப்பட்ட மாநில குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற்று துணை ஆட்சியராக இருக்கிறாரு. இவரோட சிறப்பான நேர்மையான சேவையை பாராட்டி 2015 கேரள அரசோட சிறந்த துணை ஆட்சியருக்கான விருதும் வழங்கப்பட்டது. நீண்ட கால சேவை, நிர்வாக திறமையோட அடிப்படையில் 2017 மத்திய அரசால் இவருக்கு ஐஏஎஸ் அதிகாரி அந்தஸ்து வழங்கப்பட்டதுங்க. கொல்லம் மாவட்ட கலெக்டராகவும் இவர் இருந்திருக்கார். வறுமை, தனிமை, பசி, அத்தனை இன்னல்களையும் தாண்டி அவரோட விடாமுயற்சியால் மட்டுமே இந்திய நிர்வாக பணிக்கு உயர்ந்திருக்காரு. அதற்கு மேலே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவருடைய நேர்மை. அந்த நேர்மைக்காக தான் தகுதி ஐஏஎஸ் அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு. இவரோட கதை எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான, சூப்பரான, உற்சாகமூட்டக்கூடிய கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.